0: வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
0: சொல்லுங்க.
1: தேங்க்யூ.
2: நம் ஜீவனை மீட்டார்.

0: நேரம் கலையத்திலே 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளர்ந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோ செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் பழுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதே போன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசி உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப். அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப். நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர். ஈரானின் எதிரணிக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண களத்தில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்படத் தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எபின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 டஜனுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்பஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு போடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போடோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிந்தைய இந்த காட்சியை பிபிசியின் சரிபார்க்கும் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கே குழிகள் பார்க்கலாம். குண்டுகள் உள்ளே ஊடுருவி சென்று பின்பு வெடித்தது போல தோன்றுகிறது. வெடிப்பினால் தூசியான கான்கிரீட்டாக நாம் வெள்ளை நிறத்தில் பார்க்கும் இவை இருக்கலாம். குண்டு வீசுவதற்கு முன்பு இவ்வாறு இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இப்போது எப்படியுள்ளது? இந்த இடங்களில் இருந்து இதுவரை கதிர் இயக்க கசிவுகள் காணப்படவில்லை என்கிறது சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை. இதற்கு காரணம் அங்கே அணுபொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். போடோவில் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
2: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து பிபிசி ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
5: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
1: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
6: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
5: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். போர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
0: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 மணிக்கு வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்தில் 2:24.
7: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையதிலே 2:30. இதோ ஆரம்பமாகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்குவது சௌரி ஜெயா கனகரட்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பெறவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறும்போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த உலகத்துல நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு செய்திகளை கேட்கும் போது, உலகத்து செய்திகளை கேட்கும் போது பயம் நமக்கு ஏற்படுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி ஜீசஸ் சொன்னது போல, நம்ம இந்த காலகட்டத்துல நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களை இருதயங்களை கரைந்து போக செய்யக்கூடாது. ஆனால் கரைந்து போகத்தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24 மத்தேய சுவிசேஷத்துல 24 நாங்கள் பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் பயப்படாமல் சொல்லியிருக்கிற யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பாஞ்ச், உதாரணத்துக்கு நாங்கள் கிச்சன்ல நாங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, எந்த ஸ்பாஞ்சுனாங்க, அந்த ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ள அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ஸ்பாஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பாஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியா இருக்கும். அதே ஸ்பாஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ள வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோப் பண்ணிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலா இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் போது அந்த ஸ்க்வீஸ் எங்களோட வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸ சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சிடும், தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை இயேசு பேசி, வார்த்தைகளை அவர் பேசி சோதனைக்காரனை ஜெயம் எடுத்ததை நாங்கள் மத்தேய சுவிசேஷம் 4 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேய சுவிசேஷம் 4 பல தடவைகள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆனப்படினால் இதை மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேய சுவிசேஷம் 4. இந்த 4 தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் சொல்லி சொன்னால், 16 நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேய 3:16 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போலிறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்று சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் அற்புதம் செய்யல, இன்னும் அவர் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்க இல்லை. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி அவரை சொல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன். அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்ல இல்லை, அதுக்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்க அவர்
திருவிழம்பெற்ற வார்த்தை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதை பண்றதுக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1 வசனத்துல அப்பொழுது இயேசு விசுவாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தை கொண்டு போய் தேவாலய துப்பறிகை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து, இந்த சோதனைக்காரன் வந்து இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனைக்காரன் வந்து அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின் நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரமில்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருவிழம்பெற்றப்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை குதண்டினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு, சோதனைக்காரன் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்லல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனப்படவன் அப்ப இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு இந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனா அதற்கு சரியான பதிலாக அந்த அந்த பிசாசுக்கு சரியான அந்த சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது, இதுதான் பாருங்க இந்த பகுதியில இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறார். ஆனா உடனடியாகவே பிசாசிட கேள்வி வந்து தேவன குமார் அவருடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி நீண்டெல்லாம் வருது, ஏன் இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இந்த சோதனைக்காரன் என்று வார காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேட்கிறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறான், ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கே இது இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கு உங்களுக்கு இல்லையா, நாங்களும் 2 நாளைக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதே என்று 2 நாளைக்கு 3 நாளைக்கு
அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில எதிராளி செய்யற காரியங்களை சார் பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்பட்ட பிரகாரம் திருடன் யாரு? பிசாசு. திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார். இறந்த காலத்தை சொல்லப்பட்ட காரியம் வந்தேன். இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்துல இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சி அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்துவப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு அவரோடு அளித்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி எப்படி புரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்து அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை விளக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே. இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அந்த திருவிந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் இதன்ற காரியத்தை பரிசு விருந்த பற்றி திருவிருந்த பற்றி இயேசு சொல்றாரு. அந்த காரியம் பழையாட்டுல பஸ்காவை அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார்னு சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலே பலவீனம் ஒருவனும் இருந்ததில்லை சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி பிசாசி நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவார். ஜீசஸே அவனால ஏமாத்த முடியல. அவருக்கு வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தையே பிசாசால மேற்கொள்ள முடியாது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எங்கட மாமிசம் எங்கட மனதுல உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிக்க அவை என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுதான் இவர் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு என்ன சொன்னா என்ன இந்த கல்லின் மேல் உன் பாதம் கல்லில் இடராத படிச்சு அவர்கள் உண்மை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அங்க கொண்டு வானா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அந்த சோதனை அவள் ஜெயிக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரீர பலவீனங்கள், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்முடைய மனதை மடிவாக்க, நம்ம துக்கப்படுத்த, நம்ம பாரப்படுத்த பிசாசு என்ன காரியத்தை செய்தாலும் இந்த வார்த்தையில நாங்கள் வாழும் போது எப்படி மீன் தண்ணிக்குள்ள வாழும் போ தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுக்கு வாழ்க்கை வெளியெடுத்து போட்டா கொஞ்ச நேரத்துல அதில் உசுர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட
உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலா நாங்கள் தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும், ஆனா நம்முடைய முக்கியமா நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அனுப்படினா அதை கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல நம்முடைய சமுதாயத்துல ஏற்படும். அனுப்படி இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீத 107 வாசிக்கிறபடி சங்கீத 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாரா? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்துட்டு பிள்ளையில டேக் கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன். இடர் நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது. ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் அந்த ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன் மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யறானா, என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு. ஒரு காலகட்டம் வந்துச்சுது எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தைய கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையென்னா நாங்கள் நிற்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பின்னோக்கி போகிறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படியே ஒரு வறட்சியான சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்தில் பலவீனம், மனதில் சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படியே ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 23 நீ இதை சொல்லு, வார்த்தையை சத்தமாக வாசி. அப்போது எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால் வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. அப்போ சிக் லீவில் வீட்டில் இருக்கணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால் பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புலுள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது அடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிவது ஜீவனுள்ள நாளில் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இந்த பவு இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்தில் வாசிப்பேன், மற்றபடி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவோம். அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொற்று குறைவும் இல்லை, ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்றத திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவேன். என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக, அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரில் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா, அப்ப இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தைய அனுபவ ரீதியாக அனுபவிக்க கிருபை செய்ய, வசனத்தை அனுப்பி சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்லுறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்க வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 8:32 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேல 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவையே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணி என்று சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாயிருப்போம் யார்? அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடியினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடியினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுகிற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும். அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்துல பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது, ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்றாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு

ஐம்பலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்ன பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு அங்க அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துல தான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு, அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாக அப்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்கும்னா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்க அதை ருசிச்சு அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, The Lord is my shepherd, I shall not be too குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில், அவனுடைய வேலை எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றீங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி, அமர்ந்த தண்ணீர் கண்டிதங்களை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேட்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து, அந்த கரடிட பிடியிலிருந்து எப்படி தண்டை அந்த ஆட்டை ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடு தானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீது வாழ்க்கையில கோலியாத்தை மேற்கொண்டார், கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த பிராணவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, ஆனப்படினா இந்த நேரத்திலும் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து முடிச்சுள்ள வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோட இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்களில் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதன்லேருந்து மரம் முளைச்சு இன்றைக்கி செடிகளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதா, அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சு வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ள ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மாற்கு சுவிசேஷம் 4 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனோரும் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும் சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன, எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறது போல நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாம நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை, இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறத வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதே போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு, பிள்ளைக்கு பால் வேணுமா, பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா, என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய இதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளைக்கு ஏற்று தண்ணி விடுறதை போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க, உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால பார்த்து வாயால பேசி காதால கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசுல வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க. இப்ப தொடர்ச்சியாக நீங்க விடாமுயற்சியோடு நீங்க அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறத நீங்க அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேனா, இப்போ மறுபடியுமா தொடர்ந்து திங்கக்கிழமையில செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருவோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை, ராண சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்கிற காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தை தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது, இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக, குடும்ப அங்கத்தினருக்காக. விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம், நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை கூட கண்களால பார்த்து, இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்கள் விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்கள் செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16வது வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என்ற குடும்பத்துல என்ற கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி, இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்களில் நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த உறவுகள் தேவனிடத்திலிருந்து அனுப்புறது சொல்ற, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல, இது 17வது வசனத்தை, நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்கள்ட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்ற குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்புல ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது, ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்களாக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், எபேசியர் 1:20, எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபுறத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்ப ஜீசஸ் எங்கேயோ வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தள்ளிட்டான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் நான் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்ட வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க. அவர் உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இது வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மளோட குடும்ப அங்கத்தோட நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமல்ல எங்களை முழு குடும்பத்தையும் அப்படி செய்கிறார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்துமாக பேசிய 3 சொல்லப்பட்ட ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம் இந்த காரியத்தை பாருங்க. 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரவும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுண்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 1:9 வசனத்திலிருந்து எங்களுக்கா இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காகவும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கிடுவதற்கு எங்களை தகுதியுள்ள ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமை ஊழியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
2: உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள் இயேசுவே பெரியவராயிருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் மீது சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கெடுக்க சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நரம்பினுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில் நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழிய சேரவரே ஐயா. அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் நாமம் மகிமைப்படுவதாக ஐயா. உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
3: ஆமென். நன்றி அம்மா. அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
4: நன்றி தந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
3: தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போனை பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: கேக்குது. நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே. இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். திவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை. அதுக்கு பதிலாக அவருக்காக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களா, நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்க இருந்த சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்க போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறதென்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாடு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்கள வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக புதர்களுக்காக ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன். ஜெபியுங்கள் அம்மா.
1: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியா கெத்தாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பித்தான் சுவாமி எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியா எங்களோட உக்குர கோபத்தை ஆற்றும்படியாய் அந்த ஒரு மோசை தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர். அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேணும் எதற்காக ஜபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லோடு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கெத்தாவே நாங்கள் ஆவியோடும் கரத்தோடும் ஜபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கெத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை முதலாவதா இந்த வல்லமையின் ஊழியத்தை நடத்துகிற கெத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வெள்ளமை நிலைகள் உடைய அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா, இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறது சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்து பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. இவர் நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கத்தாவே, அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கத்தாவே, அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கத்தாவே, அந்த பலத்திலே ஆண்டவரை கத்தாவே வின்சென்ட் ஐயாவும் ஆண்டவரே, சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும், ஏனென்றால் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே. எனவே கத்தாவே, இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கத்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா. அது மட்டுமல்ல கத்தாவே, இந்த கலியத்துக்குள்ள வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திக்கும்படிய நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரே கத்தாவே. இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம். இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கத்தாவே, தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பெல உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே கத்தாவே, ஆண்டவரே இந்த ஊழியக்காரப்பிள்ளை உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே கத்தாவே ராஜா, இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி, ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உடைய கருத்துக்குள்ளே தருகிறோம். நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரை கத்தாவே, இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம், பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே, அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி, சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கத்தாவே. அது மட்டுமில்ல ராஜா, வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரட்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே, இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா, கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கத்தாவே ஐயா சுவாமி, அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கத்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா, இந்த ஜனங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஒன்று ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதா இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்க தாவே, இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன் போடுங்க ராஜா, தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை, அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம், அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே நடத்துகிற அந்த மகளையுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாத படிக்கத்தாவே அந்த மெடினா சகோதரியையும் நம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே கெத்தாவே, யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கெத்தாவே, அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கெத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா. தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குள்ளே ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா, பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓட கெத்தாவே சுவாமி, நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்க வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கெத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கெத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்க வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சிறியபராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிற நாங்கள் ஆண்டவரே, அது தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி, என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரே கெத்தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரே உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்தத்தோடு கெத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே இருக்கிற ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கெத்தர உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கெத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கெத்தாவே, அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கெத்தாவே சுவாமி, யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை கெத்தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கெத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம், வீடுகளிலே இருக்கலாம், அல்லது எங்கு எங்க தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரை வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கெத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியாய், மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய் கெத்தாவே. அது மட்டுமல்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு கெத்தாவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரே இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கெத்தார் 20 மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி, 60 மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. இப்படி மரணங்கள் 5 கண்டங்கள் மேத ஒரு வழியில கெத்தாவே, விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரே கெத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரே கெத்தாவே ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கெத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா. அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவாய் தவிப்பார்கள் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கெத்தாவே அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கெத்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கெத்தாவே, அது மட்டுமில்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்கட கண்களுக்கு முன்னாய் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி, ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூடி நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா. நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கு நீங்க சமாதானத்தை கட்டளடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரைக்க தாவே அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்க சிந்தை உள்ள ராஜாக்களாய் கெத்தாவே சுவாமி, வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரை கெத்தாவே காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களா இறக்க சிந்தை உள்ளவர்களா ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கெத்தாவே இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே, ஐயா படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே, போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரே கெத்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி, தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்து கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படியா, நாங்களும் ஒரு பாரத் ஒரு குற்றச்சனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே, உங்களுக்கென்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜபத்தை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கெத்தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடி கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசோ ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே, இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் புல்லாத சத்ருவானவன் கொண்டு வராத படிக்கத்தாவே இனிவரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்கத்தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இதில் பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனிவரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் போற்றியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்கத்தாவே இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போகிறபடியா இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கேன்னு நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு முதல் சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா.
1: ஆமென் ஆமென் பிரதர். God bless you. God bless you.
0: God bless you. அம்மா நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்

0: யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
0: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
2: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களை போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தாந்தோ அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதயா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தாம்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவளுடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவளுடைய நிலைமை எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது இந்த கிராமத்தில், நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன், எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவு செய்ய நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண், இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டான்னாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0004-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0004-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்குத்தம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கத்தர் திருமணம் செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கத்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தங்களை நிறைவேற்றுவார்கள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை காலை 13 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10:14 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய மிக கூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்கிறோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இவாஞ்சலிஸ்ட் பீலா டான் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்தில் 10 மணி 1 நிமிடம். சகோதரி
1: வார்த்தையோடு
0: பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று புலம்பல் 3:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவரை யாரையெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அவர்கள் அவரை வாஞ்சித்து நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா 8:22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யாது. இந்த சத்தியத்தை தான் நமங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 நாம் இப்படி வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்ன உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார்? இந்த சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத ஒரு நன்மையை கர்த்தர் அருளி செய்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு பெரிதான நன்மையை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி ஒரு 2 காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். அப்படி சிறுமை பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்பப்பட்டவர்கள், உதவி அற்றவர்கள், அவர்களைதான் நாம் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள், உதவி பெறுகிறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நாவு தாகத்தால் வரலும் போது, அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில, அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த காரியத்தை நாம் இதற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம். இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்திரத்துல அவள் போய் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டாமல் தூரத்துல அம்பேகிற தூரத்துல அவள் நிற்கிறார். ஆனாலும் பார்த்தா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது, ஒன்றும் அங்கே வாய்ப்பில்லை, அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு அவள் அழுகிறாள். ஆனால் கர்த்தரோ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பெரிய ஜாதியாக்கினார், அவனை கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினாரோ, அதே போல் இஸ்மவேலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவையை அவர் சந்திப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எதை செய்து கைவிடாது இருப்பார் என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 42:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாராம். குருடருக்கு அவர்கள் போகிற பாதை என்னது என்பது தெரியாது. யாராவது ஒருவர் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். எந்த பாதை வழியாய் போகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த குருடரை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சேவை. குருடருக்கு தெரியாது எங்கே இருள் இருக்கிறது, எங்கே வெளிச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு அது இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஒன்றுமே தெரியாது. கோணல் எங்கே இருக்கிறது, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் அவர்கள் கோணலை செவ்வையாகவும் இருளை வெளிச்சமாகவும் ஆக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நம்ம குருடர்களாய் நாம் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய நான் கடந்து போகிற பாதை என்னது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம். ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை, நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருளாய் காணப்படலாம், ஒருவேளை கோணலா எல்லா காரியமும் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு, நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக போய் அவர் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாயிருக்கார். இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் 2:24:3 நாம் வாசிக்கலாம். 2:24:3-4 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் சங்கீதம் 40:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அதை நாம் பார்க்கும்போது அதற்கு உதாரணமாக நாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்பட்ட போது அவன் யூதா ஜனங்களை எல்லாம் அவன் கூட்டி ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள். அதான் நான் பார்க்கிறோம் 3-4 வசனங்களிலே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேட வந்தபோது அவர்கள் ஒருமித்து அந்த இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர்களுக்கு தீர்க்க தரிசினாலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவன் பலப்பட்டு அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான், எங்களுக்கு பலநிலை, இத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலநிலை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்ட அந்த யோசபாத் பாடகரை முன்பாக நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அங்கே அவன் போய் யுத்தம் பண்ணவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த 3 ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை 3 நாளாய் இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாறுதலை அந்த யோசபாத்துக்கு கர்த்தர் அந்நாளிலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்கள், அந்த யோசபாத் அந்த நேரத்துல அந்த விக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை அவன் தேட ஒருமுகப்பட்டதுனால, கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறாண்டவராயிருக்கிறார். குறையாத நன்மை, பெரிதான நன்மையை அருளுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் தேவைகளை சந்தித்து அவர் கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு இன்னும் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர் நம்மை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக, கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், நம்மை அவருக்கு கலிகூற செய்வார், யுத்தமில்லாத இழைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளில நாம் தியானித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட நாம் திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஜெப வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் குதிக்கிறோம் கர்த்தாவை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க தகப்பனே. அப்பா, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை அருளி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, தேடுகிறவர்களுடைய உம்முடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகவே ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தாவினை கைவிடாதிரும் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, கோடலை நீர் செவ்வையாக்கும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது கர்த்த நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே அவர்கள் நீர் கைவிடாது இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை தேடுகிறவர்களை மகிழ பண்ணுகிற தேவன். எப்படி யோசபாத்துக்கு கர்த்தாவே யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதல் நீ கட்டளையிட்டீரோ, அப்படியாய் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் கர்த்தாவை எப்படி யோசபாத் ஆண்டவரே தான் பாடகரை நிறுத்தினான் என்று பார்க்க அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தாவே அவர்களுடைய எதிரிகள் வெட்டுந்து உளுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கர்த்தாவைகளை வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உமை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் எந்த இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரே என்ன தேவையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே என்ன பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல வின்சென்ட் பிரதருக்காகவும் ஜெசிந்தா சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நன்மையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்த அலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் இயேசுவின் நாமத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்த்திக்கிற வல்லமை அவருடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. தடவுகளால் சுகம் மானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் வல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பா. உம்மை தேடுகிற ஜனங்கள் கர்த்தாவே, இதோ கர்த்தாவுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. கர்த்தா கர்த்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, ரெண்டு பேரையும் கர்த்த தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தாவே நீ மாற்றி போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளடுகிறோம் கர்த்தாவே அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். அவள் ஊழியத்துக்கு கர்த்தாவோட உடல் பலவீனங்கள் தடையா இராதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழு மனதோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தத்துவத்தை ஆண்டவரே தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பாடுகளோடு உபத்திரவங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவே நீர் நன்மையை கட்டளையிட முடியாத ஜெபிக்கிறோம். அவர்களை கைவிடாமல் கர்த்தாவே நீர் அவர்களை மகிழ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். புதி கன மகிமை புகழ்ச்சி கீர்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நன்றி சௌரி, நல்ல ஆசீர்வாதமான செய்திக்காகவும் கருத்தோடு ஜெபித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வருகின்ற எமது ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
2: Thank you brother. Thank you.
0: Thank you.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களை, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும்

அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது.

என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவோம், உம்முடைய பாதம் சரணடைகிறோம். தகப்பனே, எங்கள் உயிருள்ள மட்டும் உமக்காக வாழ எங்களை முற்றிலும் எங்களை சமர்ப்பிக்க.

0: நேரம் கலையத்திலே 10:32 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தையில் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்வின் தோல்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டுமானால், அந்த பதில், அந்த முற்றுப்புள்ளி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்கில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டால் அந்த வார்த்தை அவனை மிக நேர்த்தியாய் நடத்துகிறது. அவன் வழி விலகி போய்விடாமல் அந்த வார்த்தை வளமான பாதையில நலமாக அந்த மனிதனை நடத்துகிறது. உங்களுடைய வாழ்வில பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் உங்களை சுற்றி இருந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். அன்பு தெய்வ மக்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரும் ஆதாரம். நமக்கான பலன் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார், மகத்துவங்களை செய்கிறார். அருளாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய வாழ்விலே நேர்த்தியாய் நிறைவேறட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகத்துவமான தெய்வீக வல்லமை உங்களுக்கு பரிபூர்ணமாய் துணையாய் இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் வழக்கமாய் சொல்வது போல சொல்கிறேன், ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு பரவச உணர்வு வருகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் கூடுதலான ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்கு தானே பிரதர், அந்த வார்த்தை எப்படி எனக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். இது 1600 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 40 தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அவர்கள் ஊடாக பேசி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷம். 66 புத்தகங்கள், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்குள்ளாக. என்ற போதிலும் இந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் சொன்ன இந்த 40 தேவதாசர்களும் மனிதர்களும் தேவனுடைய ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 40 பேர் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். இந்த 1200 ஆண்டுகளிலே துவக்க காலங்களில் வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், மத்திய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இடைப்பட்ட காலத்திலே முந்தியோ பிந்தியோ பின்பு முடிவின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டு கொண்டதன் நிமித்தம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்றுக்கொண்டு முரண் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய கரங்களிலே வேதமாய் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் விந்தையும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான விடயம். ஆகவே அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்காக, எப்பொழுது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பரவசம் உண்டாகிறது. சொல்கிற அதே வேளையில அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால், நிச்சயம் நிறைவேறும். அதற்குத்தான் நாம் அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தின் முன்னே பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளை கவனித்து நாம் சென்றால் எப்படி இந்த வாக்கு தத்தத்தினாலே அக்கால மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ, அக்கால மக்கள் திருப்தி அடைந்தார்களோ, அதுபோல இக்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இன்றைய வாக்கு தத்தங்களை சொல்லிருங்க பிரதர் என்று நீங்கள் உணர்வதை நான் உணர்ந்து வாக்கு தத்தத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன். என்ன வாக்கு தத்தம் இது என்றால், எரேமிய தீர்க்கதரிசன ஆகமம் 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். நன்மைக்காக இங்கும் அங்கும் ஓடி அலைய மாட்டார்கள். நன்மை இல்லை என்று பலவிதமான லௌகிக யுக்திகளை தங்களுடைய கையில் எடுத்து செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் மக்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாகவே என் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் நன்மை அவர்களுக்கு கிடைப்பதனாலே எல்லா விதத்திலும் திருப்தியோடும் எல்லா விதத்திலும் மன ரம்யத்தோடும் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய ஜீவிதத்திலே அருளாதர இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில மிகப்பெரிய நன்மையையும் அவர் கொடுக்க முடியும். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலும் விசேடமாக கர்த்தருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நன்மையினாலே நாம் திருப்தியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை கவனிக்கப் போகிறோம். மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். நீங்கள் என் ஜனங்கள் அன்பானவர்களே, நீங்கள் என் பிள்ளைகள். ஆகவே நான் என்னுடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சரி, தேவன் நன்மை நன்மையினாலே திருப்தியாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும், அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும் போதும் நம்மை நன்மையால் தேவன் நிரப்புவார் என்று ஏராளமான வசனங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம், யாத்திரை ஆகமம், இன்னாக உபாகமம் போன்ற பகுதிகளிலே கற்பனையை கடைபிடித்து நடப்பதினால், கட்டளைக்கு கீழ்ப்படிவதனால், செவி கொடுத்து வாழ்வதனால் தேவன் திருப்தியாக்குவார் என்று பல இடங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் திருப்தியாக வாழ்வதற்கு நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுக்கு எதிர்த்து நாம் செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உடன்பட்டு அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் பிரயாணம் செய்யாமல் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, லேவியர் ஆகமம் 25:18-19, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்தால் நாம் சுகமாய் குடியிருப்போம், கனிகளால் திருப்தியாகும் என்று சொல்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. 26:5 திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். யாருக்கு இந்த பிளெஸிங் என்று முன்பதாக கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவங்கதான் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளை கை கொண்டு நடப்பது என்பதோடு அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். இது குறித்தும் சங்கீத புத்தகத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி வாசித்து பார்த்தோம்னா, சங்கீதம் 81:11-12 இப்படி சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலினை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எனக்கு செவி கொடுக்கல, அவங்களுடைய சொந்த வழியில அவங்க போனாங்க. எனக்கு செவி கொடுக்காம, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்காம, எனக்கு இஷ்டமானது செய்யாம அவங்க சொந்த இஷ்டத்தின்படி சொந்த யோசனைபடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி திருப்தி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை திருப்தி ஆக்குகிறார். ஆக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பிரதர். ஒரு மாதிரி செத்த வாழ்க்கையா இருக்குது வாழ்க்கை, நடபணமா இருக்கிறேன், ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்த உலகத்தில் இருக்கிற செத்து போயிலான்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற என் அன்பான சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியா வைப்பேன். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளை பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை கவனியுங்கள். அருமையான ஒரு சகோதரி பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்த வசனங்களை கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிரதர், நீங்க சொல்றது போலலாம் செய்யறேன் பிரதர், ஆனா இன்னும் இது நடக்கலையே, எனக்கு ஏன்னு தெரியலையே. ஆல்மோஸ்ட் அந்த சகோதரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எனக்கு அந்த செய்தியை குறித்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்வது என்னவென்றால், அப்படி பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கத்தர் பெஸ்டா தருவாரு. ஒருவேளை தாமதிக்கலாம், உன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் நினைச்சது போல உடனே ஆண்டவர் செய்யல, நான் நினைச்சது போல நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல தீமை எதையும் செய்ய மாட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. தி பெஸ்ட் என்னவோ அதைத்தான் அவர் கொடுப்பார். தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு சிறப்பானதை, நன்மையானதை, உயர்ந்ததை கொடுக்கறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நாம பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இது இது காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கும் போது, அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கா எனக்காக சிறப்பானதை அவர் வச்சிருப்பார்னு நீங்க நம்புறது இல்லையா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் மிகவும் திருப்திகரமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சரி, இரண்டாவது நான் திருப்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. பல நேரங்கள்ல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் நம்முடைய மீறுதலும் தான் நமக்கான பிளெஸிங்ஸ, நமக்கான ஆசீர்வாதங்களை அது தடுத்து போட்டுருது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கிறேன், எல்லா நம்பரையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா நம்பரையும் குறிச்சு வச்சு பாஸ்டர்ஸ்ட நான் ஜெபம் பண்ண கேட்கிறேன், எல்லா பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் மூலம் ஒரு அற்புதம் நடந்துருட்டுமேன்றதுனால தான். அப்படிலாம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்களுக்கு போனே பண்ண வேண்டாம், நீங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் முதல்ல ஒரு முழங்கால் போட்டு உங்களோட லைஃப்ல என்ன குறை இருக்குது, உங்களுடைய கான்சியஸுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிரான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிடித்தம் இல்லாத பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை சரி பண்ணிட்டாவே நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களை திருப்தி ஆக்குவார். 103 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 103 சங்கீதத்துல 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யார திருப்தி ஆக்குறார் அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா 3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமம் மன்னிக்கப்படாதவர்களுடைய பிளஸிங்ஸ் என்னன்னு வரிசை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் நன்மையினால திருப்தி ஆக்குவது. உங்களை தேவன் நன்மையினால திருப்தி ஆக்க வேண்டும்னு விரும்பினா உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். படுத்த படுக்கையில சுகத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்குது, மறுபடியும் படுத்த படுக்க. இப்படிதான் அந்த திமிர்வாதக்காரன் தான். அந்த திமிர்வாதக்காரனே 4 தூக்கிட்டு வந்து இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜனத்திரள் கூடியிருந்ததுனால மேற்கூடையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அப்படி விசுவாசத்தை கத்தர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த திருப்தியற்ற நிலை, சுகத்துல திருப்தி இல்லை, காரணம் இவனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அதன் பிறகுதான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது, நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிற போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. 2வது 3வது திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உத்தமமா நடக்கிறவங்க எப்போதும் திருப்தியா இருப்பாங்க. உத்தமம்னா என்ன? மைண்ட்ல வந்து மனசுல வந்து ஒரு கில்ட்டி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களை திருப்தியா கத்தர் வச்சிருப்பார். 37 சங்கீதத்துல 19 வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் வரும்போது திருப்தியா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வசனம் சொல்லுது பாருங்க, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் திருப்தி அடையும்படி, எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கும்படி தேவன் அவனுக்கு உதவி செய்வார். நம்ம உத்தமமா இருக்கிறோமா? 101 சங்கீதத்துல தேவரீர் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டுல உத்தம இருதத்தோட நான் காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் பாடுறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார்னு ஒரு வசனம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இவ்விடத்திலும் இருந்து அவனை நோக்கி பார்க்கிறது என்று 4 புத்தகத்துல வாசிக்கிறோம். சோ உத்தமமா இருக்கிறவங்க லைஃபை பாருங்களேன், அவங்க லைஃப்ல எல்லாமே திருப்திகரமா இருக்கும். சோ உங்க மனசாட்சி எதெல்லாம் குத்துது, உங்க மனசாட்சி கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் எடுங்க, வெளியில எடுத்து இந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுங்க. மைண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மனசாட்சியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்தேன். கத்தோலிக்க குருவானவர் சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் வெவ்வேறா இருந்தாலும் அந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு மறக்கல. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப காலம் அதை குறித்து நான் யோசித்தேன். உண்மை அதுதான், உடைய மனசு ரொம்ப கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, அவ மனசை நம்ம கரிய கரெக்டா வச்சுட்டோம்னா, அந்த மனசு உத்தமமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இன்னும் கூட ஒரு ஒரு வழக்கு வார்த்தையை நீங்க ஆட்டோல எல்லாம் வாசிருப்பீங்க. ஆட்டோல சில பொது இடங்கள்லாம் எழுதி போடுறாங்க, அது என்ன தெரியுமா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்வு, உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அதை மாதிரிதான் உங்களோட லைஃப் இருக்கும்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதை குறித்து 1 யோவான் புஸ்தகத்துல அருமையான யோவான் எழுதுகிறார், நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதை அவரால் நாம் பெற்றுக் கொள்வோம் என்று எழுதுகிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு நம்மளை குற்றவாளியை தீர்த்திடக்கூடாது. என் மனசு கில்ட்டியா இருக்கக்கூடாது. ஸோ கில்ட்டி கான்சியஸுக்கு நான் விலகி எப்போதும் உத்தமமான மனதோடு உடையவனாக நான் இருக்கும் பட்சத்துல என் வாழ்க்கை முழுவதும் திருப்தியா இருக்கும். 3வது 4வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஒரு நாட்டம் வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய லைஃப்ல நிறைய மாற்றம் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த டைம் வந்து COVID-19 ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, நிறைய டிராபேக்ஸ். கடந்த 2 வாரங்களாக நம் வீடுகளில் இருக்கிறோம். லாஸ்ட் இயர் many weeks, many months நம்ம எந்த சர்ச்சுக்கும் போக முடியல, எல்லாமே லைவ்ல தான் ஆராதனையில் அட்டன் பண்ணோம். இப்போ மறுபடியும் அகெயின் அதே நிலைமை வந்துருச்சு நமக்கு. 2 வாரங்களா சண்டே சர்வீஸ் இல்லை, லைவ் ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்றோம். எவ்வளவு லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம அட்டன் பண்ணாலும் நம்ம எல்லாம் ஒன்னு கூடி ஒரே இடத்துல வந்து தேவாதி தேவனை துதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்துல பொது இடத்துல அப்படி துதிக்கும் போது அங்க ஒரு நன்மை விளங்குகிறது. ஒரு சங்கீதக்காரர் ஒரு வசனத்தை இப்படி சொல்றான், 65வது சங்கீதத்துல 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அந்த தேவனுடைய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. என் வீடு சகல ஜனங்களில் ஜப வீடு எனப்படும். அவர்களை எங்க வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அண்ணால் அழுதுகிட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும், மலடி என்று பெயர் அவளுக்கு இருந்ததுனால் அழுது கொண்டிருந்தாள், விசனத்தோடு இருந்தாள். ஆனால் ஆலயத்துக்கு போன போது அங்கே சாமுவேல் என்ற அந்த அருமையான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. ஆலயத்துல நன்மை இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் சொல்றான். 122 சங்கீதத்துல 1வது வசனத்துல, அப்படி தேவனுடைய ஆலயத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தோடு நீங்க நெருங்கி இருக்கும் போது, ஆலய ஆராதனைகளை பங்கு பெறுகிற போது, அன்பானவர்களை, நீங்க திருப்தியா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகும், உள்ள மன நிறைவு உண்டாகும். 5வது, தேவன் மேல, தேவ சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். டிசையர், தேவன் மேல எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறவங்களை, தாகமா இருக்கிறவங்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 107வது சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையால் நிரப்புகிறார். அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 145வது சங்கீதத்துல 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். இந்த திருப்தி ஆகணும்னா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், டிசையர் இருக்கணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை நான் தருவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார் ஆண்டவர். சோ எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு நான் தேவன் மேல் தாகம் வைக்கிறேன், எந்த அளவிற்கு தேவன் மேல் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாஞ்சையோடு தேவனை தேடுங்கள், கருத்தோடு தேவாதி தேவனுடைய முகத்தை பாருங்கள். நீங்க வாஞ்சியா இருக்கீங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், உங்களுக்கு தான் கொடுப்பார், நமக்கு தான் கொடுப்பார். வாஞ்சையோடு கதறுங்க. அந்த காலத்துல பழைய பாடல் பாடுவோம் இல்லையா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனுடைய பாடலை நம்ம பாடல் வரிகளாக அதை ராகத்தோடு பாடியிருக்கிறோம். அந்த மான் எப்படி தண்ணீரை வாஞ்சித்து கதறுதோ அதே போல நான் தேவனை வாஞ்சிக்கிற போது தேவன் நம்மை அழகாய் திருப்தியாய் நடத்துகிறார். ஐந்தாவது, ஆறாவது, நம் திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 63:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் உம்மை போற்றும். இந்த திருப்தி வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சங்கீதக்காரன் பாடுறான். 3வது வசனம் 4வது வசனத்துல அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க, அவரை போற்றுங்க. இந்த சங்கீதத்தில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவரை துதிக்கணும்ன்றதை அவன் முக்கியப்படுத்துறான். துதித்தலே தகும், துதித்தலே தகும். துதித்தல் எவ்வளவு இன்பமானது, துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மேன்மையானது. கத்தரை துதிச்சு கத்தரை புகழ்ந்து நீங்க பாடும் போது கத்தர் உங்களை திருப்தியாக்குகிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவனாய் கத்தர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா கத்திர துதிங்க. உடைய தோல்விகளுக்கு நடுவில், உடைய பலவீனத்துக்கு நடுவில், உடைய சுகவீனத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கத்திர துதிங்க, ஆண்டவர் துதிங்க. கத்தர் நன்மையால நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். தொழுமரத்துல காலு கையெல்லாம் மாட்டப்பட்டிருந்த போதிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சாங்க. ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு சிறைச்சாலையில, மிகப்பெரிய அற்புதத்தை கத்தர் செய்தார். இப்போ ஆறாவதா நாம் தேவனை துதிக்கும் போது நாம் திருப்தி அடைகிறோம். 7வதா தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் திருப்தியாக்குகிறார். எல்லா வழியும் அடப்பட்டுருச்சு, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரே ஒரு வழி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறது தான். அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நான் கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 91வது சங்கீதம் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான சங்கீதம், ஒரு ப்ரொடெக்ஷனை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பை குறித்து நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு சங்கீதமா இருக்குது. பல தருணங்களிலே இந்த சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம், மனப்பாடம் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஓய்வு நாள் பாடசாலையில. இந்த 91வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், எதோ இப்போ அவனை திருப்தியாக்குவதில்ல, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றார். சோ தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். யாருக்கு அதை செய்கிறான்னு சொன்னா, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு முதல் வசனம், அதாவது 15வது வசனம் சொல்லுது, 91:15. இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 105:40 இப்படி சொல்கிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வனாந்திரத்துல என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். கூப்பிடுகிற போது, ஜெபிக்கிற போது அவர் ப்ரொவைட் பண்றார் நமக்கான நன்மைய, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு ப்ரொவைட் பண்றார். என்ன கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நமக்கு இறுதியில எல்லாவளையும் அடைபட்டுச்சுன்னா அவர் தான், அவர் நினைச்சார்னா நம்மளை திருப்தியாக்கிடுவார், அவர் நினைச்சார்னா நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். 145வது அதிகாரம் 15-16 வசனங்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். இந்த பறவைகள் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டே இருக்குமா, அவரை நோக்கி பார்க்குது எல்லா ஜீவனும், அவர் எல்லாத்தையும் திருப்தியாக்குறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கோடிக்கணக்கான பட்சிகள் இருக்குது, பறவைகள் இனம், எத்தனை கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மச்சங்கள், எல்லாத்துக்கும் அவர் ப்ரொவைட் பண்றார். எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும் எல்லா படைப்புகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா? நாம அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தியாக்க முடியும் நினைக்கலாம். அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தியாக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில ஜபத்துக்கு அழைக்கும் போது கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்ய தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜபிக்கிறது உண்டு. எப்படியாக அவருக்கு விடுதலை கூட ஆண்டவர, இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேரு காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க அதனால, கடன் பாரத்தினால. பிரியமானவர்களே, ஒரு ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு, ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஏழு விஷயம் சொன்னேன், கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும். முதலாவது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்கக்கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு தவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தரை திருப்தியாக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறேன். லார்ட், பிளஸ் தம், ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்தின் நிழலால் உங்களுடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற சட்டை விரிக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11 மணி. வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல்களை கேட்கின்ற நேரம்.
3: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 647-338-5596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதயத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ உற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி பிரதர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சௌரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதாதான் இருக்கிறீங்க போல.
0: சிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல. புதன்கிழமையில இருந்தா நான் மருந்து எடுத்துக்கின்ற பின்னேரத்துல இருந்து சோமா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நாங்க மண்டாடி கொண்டே இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்.
0: நன்றி அம்மா. நீங்க போன் எடுத்திருந்தீங்க இருந்தீங்க, நான் ஹாஸ்பிடல்ல இருந்ததுனால எடுக்க முடியாம
1: போயிட்டேன். நீங்க போட்டிருந்தீங்க அதுல, நான் பார்த்தேன்.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நம்முடைய நாமமாயமையடையட்டும்.
2: உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண்

அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து

0: பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றே. நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசமடைகின்றே. ஆமென்
1: ஆமென் ஆமென். ரியமா நன்றி சௌரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென் ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6473385569 அரண்ட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில் இங்க.
0: அப்படியா? பயங்கர வெயிலா?
1: 32 பாபு.
0: ஓ,
1: மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்றேன், ஒரு ஹொபியா. போன வருஷம் மழை பெய்யுது, அந்த நத்தியில எல்லாம் வந்து குருத்துல சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்ல,
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையில நிலம் வந்துருக்கு.
0: சரி, அப்ப தோட்டம் இந்த முறை நல்லா வரும்னு சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்கு, நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.

கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, உம் கண்

நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: சகோதரி
0: அவங்க பேர் சுவாமிலாம் தான் இருமிழான் இருக்கிறா.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்ப
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
1: குறைஞ்சிருக்கும். ஓகே ஓகே. நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்க வாங்குறேன்.
0: பாடுங்க, என்ன பிரச்சனை?
1: இல்ல நான் பாடுறேன் இல்லையா?
0: யார் சொன்னது?
1: தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம்

நீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையினே வெளியேறப் பெற்றவன் நான், உமது பார்வையினே வெளியேறப் பெற்றவன் நான். மதிப்பு கூறியவன் நானே என்றும் மகள் உடன் நடனமாடுவேன். மதிப்புக்கு

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் நெருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருது இல்ல சகோதரிக்கு?
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. நன்றி, ஸ்தோத்திரம். கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் நினைப்பில் இருக்கிறீங்க?
2: நான் கவலம்மா.
1: கவலம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ. நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: நேற்று முந்தா வரே இல்லையா?
1: நேற்று முந்தா சுகம் இல்லையம்மா.
2: ஆண்டவரே, அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்குது.
2: ஆண்டவரே சோதரம், ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்.
1: ஆண்டவரே
2: எனக்காகவும் நினைச்சு கொள்ளுங்கோ.
1: கண்டிப்பாம்மா, நான் ஜெப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவா அம்மாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காம சொல்றேன். அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்ரம், ஆண்டவரே ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். மஞ்சள் புள்ளிகள் பார்த்து கொண்டு போங்க. ஆண்டவரே கால்கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிகட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழைவு கை உழைவும். ஆண்டவர் இம்மட்டம் காட்டுவாங்க, இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் கோடி சோத்திரம். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். நிந்தனைகள் புரடம் வந்தும் நீந்தவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல இளம்பிடுவாய். தன்மலைகள் வியர்க்கும்படியாய் கத்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்.
1: ஆமென்.
2: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
3: சுகமா இருக்கிறேன் கத்திர இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா, பாடுங்க.
3: ஆமீன். கிறிஸ்த நாமமுன்றே மகிமை அடைவதாக.

வஞ்சி பின் பாத்திரம் கையிலேந்தி ரச்சகரை தொழுகிறோம். ரச்சி பின்

0: வணக்கம்.
1: நீங்க வாய திறந்து கேளுங்க. ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க, எங்களோட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே, அது கொடுத்து தான் முறை மாறினது. 4 மாதம் ஒரே துணி. அப்போ வேறும் அது ஆண்டவர் விட மாட்டேன், தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடுங்க, அவாவும் முடுங்க.
0: ஓகே அம்மா, பாடுங்கம்மா.
1: சோத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சோத்திரம் அப்பா, கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவையுள்ளவ என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. ஆமென்.
0: நன்றி அம்மா.
1: வரந்து எடுங்கோ.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்தில் 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385562 இலக்கத்தில் நீங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12 உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:10 வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: ப்ரைஸ் தி லார்ட் வின்சென்ட்,
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமென்.
0: நன்றி ஆண்டவருக்கு.
1: இந்த பாடல் சர்வலோகாதிபன் நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலா இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி அந்த பாடலை படிக்கிறதுக்கு நம்ம ஆண்டு தெரியாது.

சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகதிசகனே நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம்.

0: தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியாய் அடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியாய் அடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன், வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி, எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டவருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேலை இல்லையம்மா, கொஞ்சம் குறைவாக இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு 2-3 நாளில் எல்லாமே ஓகே வந்துடும்.
1: கடவுளே சிறுவதைங்க காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: எப்போது
1: எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்.

இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நியூவர்லியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேயிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது வீடு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து. சாரி, அவர்கள் பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக.

இந்த பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவில் இருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இது அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57 இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். waves of power.com

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்க அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்லை, நல்லா இருக்கலாம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்ல, தொடர்ந்து
1: கொள்ளுங்க. சரி சரி சரி சரி, ஓகே.
0: ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: சோத்திரம். ஆண்டவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாகிய யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்லுவதாக இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்லுவதை போல அங்கு காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங், டிராயிங் பார்த்தேன், ஆர்ட், வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி இங்க படமாக்கப்பட்டிருந்தது, வரையப்பட்டிருந்தது. அப்படின்னா கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படின்னு நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்ன, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு ஆகையால் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது, முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாக தாவீது அரசர் சொல்கிறார், 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார், கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 2 Kings 18:19 ராப்சாக்கு என்பவன் அசிரியா ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர்களுக்கு அசிரியா ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது 2 Kings 18 சொல்லுது, அவன் இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவும் இருந்தது இல்லையா? இஸ்ரவேல் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுளுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து அந்த குழந்தையை வா உன்னை பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும், தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்வார் என்று சொல்லு. அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவை கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார்கள். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை, நம்பிக்கை, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தராக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையில தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடமை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையில பக்தர்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனையிலும், அசிரியா ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படின்னால் எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமன்றம் 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமா எழுந்திருந்தாலும் வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேரில் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பொய்யும், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்க போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள், திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதிப்போம். நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கிறார்களோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, விடுதலை தாரும், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை துளிர்க்க செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெபநேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchdin, Sandipya, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

கஷ்டம் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஏ மவுண்டன் போல ப்ராப்ளம் சூழ்ந்து கொள்ளலாம். பயப்படாத, துதி வீரனா எழுந்து

0: நேரமக்களே, 1:55 நிமிடம். இது வேதாகம வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13 அதிகாரங்கள், ஏசாயா 37 அதிகாரம், 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமிக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிலோ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சூரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பார் ஆக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோபாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோபா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி யுவாலே பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் யுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே மோங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜனப்பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு ரெட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் இசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து எதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் இங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீரொருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும் நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழ்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்கள் ஆகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் சித்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிறு பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப் பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவோகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவளுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கும் பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழி ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கை நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாண்டியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறுகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை விருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கீடத்தை பெறுவீர்கள். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாய்மைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சௌரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 வெள்ளிக்கிழமைக்கான பின்வாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோன் பானா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: தொடர்ந்து
1: நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தையை பயப்படாது என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், 7:7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமன்று, கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேலை நீங்க பார்த்தீங்கன்றால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில அந்த தேசத்துக்கு பிரியமானுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானுடைய, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையா இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.

பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம், பிரியமானவர்களே, எங்களிடத்திலே உண்மையையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதினும் நாங்கள் இயேசுவுக்கென்று செய்கிற காரியத்தை அவர் கனப்படுத்துவார். பாருங்க, அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கையெல்லாம் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை, பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு, பிரியமானவர்களே, வேறொரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்து அங்க சபை நடந்து கொண்ட காலத்துல ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது, பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது, பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி, பிரியமானவர்களே, யோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். அதுக்கு பிறகு நாங்க பாக்கிறோம், பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால், கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள், பிரியமானவர்களே, வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்னைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இதை ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார். கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார். வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார். பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்னைக்கு பாருங்களே, இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட்ட 17 மில்லியன் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, மாதிரி 8 மில்லியன் அமெரிக்கால இருக்கிறார்களா, மிச்சம் தான் அங்க 9 மில்லியனு கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். ஜோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டுல. ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னண்டா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் இப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே, ரோம் அப்படிங்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்துல இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே குடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, எவ்வளவு தூரம் தேவனுடைய ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது, பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதுல படித்துக் கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே, 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அது புரொட்டஸ்ட் சமயம் என்று வந்தது புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார்.
ஆனாலும் அவரை பயங்கரமான

0: காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டார்கள். ஆனால் ஒருவோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கர்த்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானுடைய. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன் பால் என்றவர் அவர் ஒரு அவர் ஒரு புரொட்டஸ்டர். அவர் சீகன் பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரள் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் கொண்டு இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்பொழுது இருந்தார்கள். அதில ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதென்றான். ஒருவன் இயேசு எத்தாப்ரே உன்னுடைய என்னுடைய கரங்களை உன்னுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்போ அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டவர். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கு தான் பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர்கள், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு வேற மார்க்கத்துல வந்து ஊழியம் செய்தன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்துல நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்திரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திருச்சி திருச்சி திருச்சி சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்னை இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சட்டத்திட்டங்களை சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கற்பனைகளை 2 கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்புன்னு சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமானே இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரை ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறமாண்டு நிதானித்து செய்யும் பொழுது அது கர்த்தர் அவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல. ஆனால் கடவுள் அப்படி இல்லை, அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு இரட்சகராய், மேய்ப்பராய், மீட்பராய், ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்தை பார்த்தா நாங்கள் இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேலே இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தல விட டென்மார்க்கை பொறுத்தவரை 5.3 மில்லியனுக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்கே இல்லாத உண்டா? யோசிச்சு பாருங்கள், யூதர்கள் போகாத இடம் உண்டா? அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி, உலகத்தில் பெரியமானவர்களே எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களோடு இருக்கிறவருடைய கரம் பலத்தது. அதாங்க, நான் இஷ்ட வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு நான் எனக்கு இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்ட வேலையுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் தான் ஆராதிக்கிறோம். பிரியமாலை, மனிதன் நிலைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் நாள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசும், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த செய்ய ஜெபத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் இத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களை உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய, எதை செய்தாலும் தேவனுக்கு என்ன செய்ய, எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனிடத்தை எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறுமந்தையாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அதுபடியே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவிய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். கூலியம் செய்வதை ஆசீர்வதிக்கிறோம். அடியேனே நமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாத சிறுமந்தியா இருந்தாலும் எங்களுடைய கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதா.
1: ஆமேன், ஆமேன். மிக சிறப்பான செய்தி. ஆண்டவருடைய நாமம் மயப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாயிருந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த பின்னுக்கு உள்ள வசனம்தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மையென்று குறிப்பிட்டீர்கள். உண்மையே உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோட சீரத்தான் அவர்களை உற்சாகப்படுத்ததான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்களுடைய உண்மையும் உத்தமமாக சிறுமந்தையாக இப்படி உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்ற மக்களை, எங்களை போன்ற சிறுமந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி பாஸ்டர்.
0: என்னென்றால் இது படித்த படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போறார். செவையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நினைச்சிலிருந்து பேராக கொடுத்தார்கள், எங்களோடு இருந்தவர் வெளியில போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்த பொழுது மறுபடி திரும்ப ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் செய்யுங்கென்றால் எங்களுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அது பெருசாக கொண்டு வரும். நேரத்தில் உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம்னால், நீங்க இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. என்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன். நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவணும், நேரங்கள், ப்ரோக்ராம்கள் எல்லாமே நான் தெரியும். ஆனாலும் நீங்க இன்று வரை அதை செய்கிறது என்பது அது கர்த்தரால பாதுகாக்கப்பட்டு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்களும் அதில் சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன் ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறது என்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் எங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா. ஆனால் அந்த ஊதியத்தை கூட 3 மாதமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்கிறதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம்தான் எங்களை வழி நடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோக்களை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா. அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மையில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காட்சியில் அது ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். இப்போ எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவருடைய ஊழியங்கள் இருந்தது அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ள விடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
0: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்து நான் அந்த சொன்ன அந்த அடிப்படையில இருந்து தாங்கள் எப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம் அந்த சொல்லும் பொழுதும் மேல நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கத்தர் தான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையில குறிச்சு உலகம் முழுக்க அவங்கள குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பிப்பேன். நாங்க எங்களை பற்ற வைக்க என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் என்ற அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களும் கூட பாடல்களை அனைமையாக போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்கள் அநேக ஊழியர் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக கேட்கிறேன்.
0: அது ஒரிஜினல், என்னுடைய சொந்த பாடு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாம நான் இலங்கையில் நீங்கள் வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சார்ஜாலது என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டு அங்க ஸ்டுடியோல அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்ல எடுத்து நான் இந்த மொழியில உருச்சின மொழியில பாடினது. ஆனா சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் கொண்டு வாங்கினோம், அவரோட பேசி கொடுத்து சொன்ன நீங்க இவ்வளவு ஒண்ணு பாடுங்க லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோச எழுதினத நீங்கள் ஆர்வம் எழுதினதுன்னு எப்படி பிரசித்தப்படுத்துவீங்கன்னு ஒரு வார்த்தை
1: கேட்டேன்.
0: மோச மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வம்ன்றா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
1: தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
0: ஒரிஜினல் நான் தான், அவரோட நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன அவங்க சொன்னவங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதில் எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தான், அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
1: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம், உண்மையை தேடுவதென்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு, ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது. பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. இதை பேசினால் நாங்கள் தப்பா போகிறோம்.
0: இல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்களோட பேரில் வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாற்றி இருக்கிறாங்க. ஜோச்சன்னு சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களாம் அவங்களோட ஸ்டூடியோவில் நான் செய்தபடியால் அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க
1: பாட்டு.
0: நான் சரி ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுட்டேன். எல்லாருடையும் வளர்க்கற முடியாது.
1: நாங்கள் இப்படிதான் எங்க டிவியில போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவர்களுடைய, அதாவது பாடல் யூடியூப்ல போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களுக்கு டிவியில போடுறதுக்கு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதுல இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயா தரமாட்டார். இப்படித்தான் இன்றைய நாள் வேதம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது.
0: ஆண்டவற்ற பாட்டு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு ரைட்ஸ் கொடுக்கறோம்ன்றது நான் அதை என்ன ஏற்றுக்கொள்ளாது. ஆறா இருந்தாலும் ரைட்ஸ் கொடுக்கறோம்ன்றது எனக்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்தார். என்ன அவர் எழுத சொன்னார், ரைட்ஸ் அவர்கிட்டதான் ஆண்டவர்.
1: ஆமா, அவற்ற வார்த்தையில கொண்டுதானே எழுதி இப்படி லைக்ஸ் எடுத்து வருமானத்தையும் எடுக்கிறாரு. அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாது தர முடியாதுன்னு இப்படி நிறைய இருக்கையா. நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலை பொழுதுக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 2 நிமிடம் அதை கேட்டுட்டு பின்பதாக

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி ஓட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்டு வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள். அப்போ என்ன பாலசுப்ரமணியம் சொல்லுவீர்கள், அவர் வெஸ்டின் சாலமோனும் சாலமோனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாள் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்தில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடையாது, 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோடு இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்புனீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்கு தத்தங்களை சொல்வது, வாக்கு தத்தங்களை வழங்குவது, இவைகளெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இது ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதில் மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம் அது. உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்குத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகையை அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, உதயம் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல, பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களில் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாளம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல, எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில் நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவியை இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை விசாசதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா, உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான், ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவனுடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொன்னுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நம்மனா அப்பா நம்ம தல தப்பிச்சது, நல்ல வேலை சிங்க நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள் இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இடத்துல 600 பேர் இருக்குது, ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 people. அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்து, ஆடு மாடெல்லாம் சேர்த்து இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுலுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவனுடைய மனைவி பெண் பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்திக்கிட்டான், திடப்படுத்திக்கிட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு, அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேக்குறான், ஏபோத்துட்ட விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டு போனதெல்லாம் திருப்பிக்கு வேணான்னு கேக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, போ திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு சாமுவேல் 19:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான், ஒன்னும் குறையில்ல, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும் நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். நெருக்கடிதான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமா இருந்த காலங்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களை வந்து நம்முடைய சபைகளில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டுல மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல விசாரிக்க நான் போனேன், எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க. அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், அந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா, ஆனா ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்த டெத்து, அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி தான் கர்த்தரே பலப்படுத்தினார். தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் செதறி போச்சு, ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. அவங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தினான்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகுக் 3:17-18, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாமல் போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தெல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 Samuel 2:1 களி கூர்ந்து பாடுகிறாள். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்துல இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகு திடப்படுத்தி கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்தி கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம், நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

சர்ச் ஒரு சின்ன செட்டா தான் இருக்கும், குட்டி சர்ச்சா இருந்தா கூட, பெரிய சர்ச்சா இருந்தா கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84 சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட. சர்ச் சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்துல பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன், எம்சி பண்றோம் மறக்காதீங்க, 84 சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்துல தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். வேறிடத்தில் 1000 வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் 1 மேலானது. பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பாக்கியவான்கள். 122 சங்கீதத்துல, 27 சங்கீதத்துல, 65 சங்கீதத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒரு அருமையான இடம், விலை அதிகமா இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனால் ஆண்டவரே ஃப்ரீயாக கொடுத்தாரு, நான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னார், ஒரு நாள் வி ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம், அந்த சொத்து அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்தில் அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனால் இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்தில் இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டில் வாடகை கட்டுறது நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்த நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் என்ற ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு, அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ஒரு 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட, நான் இதை இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண்ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத என் பிள்ளைய, கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த 3 விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. ரெண்டாவது, தேவனாகி கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க, நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க, தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான், அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான், தேடுகிறவன்.

0: ஆண்டவர் சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இதை ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகுனான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10 இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க. எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீ இழந்தது எத்தனை, ஒன்னா ரெண்டா பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல. I can't do anything. என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கைமீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போது, பிரிவினை, டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கைவிட்டு போச்சோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இறக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியலிடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உமை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்தில் 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி விரிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்கா எப்படி இருக்கிறா?
0: அக்காவுக்கு ஒன்று மாறி ஒன்று வந்தேன் இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போகுது. அவருக்கு ஜபிச்சு கொடுங்க. கொஞ்சம்
1: பிள்ளைன ஒரு நாளும் நான் ப்ரே பண்றேன்.
0: ஆமே நன்றி அம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க இன்றைய நீதிமொழிகள்.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மாறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பறி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவ தன் நாட்களேசப்பட்டவர்களையும் பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கிழமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமை காண காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம். வணக்கம். ஓகேம்மா, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்க மேசமா.
2: நந்தியோட துதிக்கிறேன் ஆண்டவரே, சோத்ரமப்பா ஆண்டவரே. இந்த பாடலை முடக்கத்துல வைக்கிறேன். ஜெயசிவன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின்

மேலே நெருங்காது சாத்தான், பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இருக்கவோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. உலகிலே இருக்கோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. தத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன்.
1: ஆமீன். நன்றி அம்மா.
0: ஆமீன் ஆமீன். தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. இப்போ மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த ஒன்று

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவித்து. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா.
1: நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி
0: இருக்கிறேன்?
1: நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
0: வேலை வேலை போயிட்டு வர்றதுக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே சரி, கேட்டு சொல்லுங்க அம்மா. நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஏன் அப்படி மறக்கிறீங்கள்? சரி, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பரை. நான்
2: எடுக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறான்மா, வருவா கூடிய விரைவு. கதியில வருவா? கண்டிப்பா.
2: கத்தருடைய

0: உள்ள நிரம்ப இறங்கி வாரு நீ விலனடைய நிரப்பிடுமே விலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே விலனடைய நிரப்பிடுமே விலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால் கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமதைய உள்ள நிரம்ப இறங்கி வாருவே.
1: நன்றி
0: செய்கிறேன் சுவாமி.
1: நன்றி
0: புராண ஒரு சோத்திரம் செய்கிறேன் புதியன மனைவி இல்லாம பொருவருக்கு செலுத்துறேன் சுவாமி. என்ன சாத்தனையா மையத்தை
1: நன்றி அம்மா. எங்க மழை வேற இல்ல, சில இடங்கள்ல
0: மழை
1: இருட்டா இருக்கு. வெளியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்களோட கனா இட கேப்பா. வேற யாரு கனா? சரி, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில் போகாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே,
0: நம்பர்
1: சரி சரி, கவலைப்படாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதில் நீங்கள் வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனை மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை. அந்த வகையில பாக்கப்போனா உங்க கத்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறாரம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சௌரன், நான் மேரி.
1: ஆமாம், பவளா அம்மா எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு இருந்தா.
2: அவட குரலை ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறமே.
1: இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாமே. வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்தும் எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்லை. ஆனா அந்த விதத்துல பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற, அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜபிக்கிறாங்க.
2: இன்னொரு
1: தாயார் இருக்கிறாங்க, நோவாமா. இவங்க எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள். கத்தர் நல்லவர், அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோம்ல இந்த வானொலியே
2: கேட்டுக்கொண்டிருப்பான். பாதுகாக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும் அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை தானே.
1: வந்துட்டீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், கடைக்கு மாத்திரம் போயிரு, மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்ல தானே.
1: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி. அந்த
1: கூடாரவாசி அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடாரவாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, நிர்மயமைப்படுவீராக. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன், உம்மை நம்பே உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டேன், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன், பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மூடவர்கள் நடந்தார்கள், பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மூடவர்கள் நடந்தார்கள், ஐயா மூடவர்கள் நடந்தார்கள், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர் அம்மை, ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆமே ஹிருதயவரை நடத்துவார்.
1: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை உங்கள் வேற பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீங்க?
0: ஆமா சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென் ஆமென். நான் பாடுறேன்.
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரம் தகப்பனே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்றி.

மனிதர் தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னையாள் கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று

0: தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நிறம் கலையத்திலே 12:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அலையங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க ரீட்டம்மா?
1: ஓ, இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா, ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான அவரே. இவத்தோட்டு
0: ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றியம்மா.
1: நன்றி நன்றி.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையாண்டு நான் சொல்றேன். இல்ல எப்பொழுதுமே இல்ல, நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும். சீசன் துவங்கிட்டு அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க? வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்துக் கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரியுற இல்ல, ஆனா கேட்டா சொல்லுவார்கள். போன வாரம் தான் வந்துட்டு போனான். என்னட்ட வாரம் இல்ல, மொன்ட்ரியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோவுக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை.
0: ஆமென்.

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அஞ்சாலம் சிங்கத்தின்

கலங்கம் இல்லாமல் ஒரு தென்னை கூரைகள் யாவ

அரகை பொழுந்து இலங்கி நேதுத்தர் பாதை விட்டோடி வரவிட்டாலும் பாதை காட்டவும் பாது காத்தவும்

0: ஆமீன். அருமையான நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கிற நித்திரை அடைஞ்சிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். நவரை வல்லமே நிலைகளால் நம்மளை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் கூட போடலாம்.
0: ஆமா ஆமா,
1: யூடியூப்பும் அவ்வளவு தூரம் நான் சரியா இந்த போடுறாரு போடலாம். ஆனா கொஞ்சம் கூட
0: போடலாம்.
1: நாங்க ரோட்ல இருந்து பாடுற பாட்டு தான் போட்டிருக்கு.
0: ஓ,
1: போய்
0: அப்படியா? என்ன, நீங்க அதான் நீங்க கூட்டு நடந்துட்டு வருவீங்கல்ல? ஓமாம்,
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடந்து
0: ஓமாம்
1: இனி
0: எப்ப போவீங்க? அதான் கேட்டேன். தெரியும் தெரியும்.
1: ஆமாம், தெரியும் தானே.

0: எக்யூப்மெண்ட், அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும்.
1: ஆமா, நீங்க தான்
0: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர் இல்ல கத்தர் பேசிட்டு போனா காணாது.
1: அது நல்ல சமாரி என்ற கதை தெரியும், வேதத்துல அநேகர் படித்திருக்கிறார்கள். அப்படின்னு இத்தனை பேர் போதவர் கூட அதால போயிட்டு, ஓகே எனக்கு ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்த பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தான் அதையும் கொடுப்பேன்ட்டு போனானா. அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
0: அப்படி நாங்கள் தெரிவு செய்ய முடியாததான் நாங்கள் இந்த காரியங்களை ரேடியோ நடத்திக்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் கதைக்கிறோம், எல்லாடைக்கும் ஒரு நாளை போய் கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த கொம்ப இந்த கனடா ரேடியோ ரேடியோக்கராக்கு காசு கட்டாம அவர் நடத்தினாரு. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உம்முடைய பாரியாரும் இதை செய்வோன்றிருந்தா அது காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா கனெக்ஷனு காசு யார் கொடுக்கறது?
1: ஐயோ, கனெக்ஷனு காசு சேவரு காசு யார் கொடுக்கறது?
0: அப்ப அதெல்லாம் யோசிக்க அந்த ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு வந்து கதைக்கிறது நான் கேட்டுருக்கேன். அவர் நீர் வைக்கிறீரோ நான் இந்த ரேடியோ கேட்கிறேன்.
1: அப்படியா கேட்கறீங்களா?
0: இந்த காலமே அத்திவரம் தொழில் போனாலும் ராஜ்யதம் ராஜ்ய செடி மலர்ட்டு போனாலும் ஒளிவரம் போனாலும் வந்தெல்லாம் அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். ஆனா எனக்கு எல்லாம் வந்து பிரச்சனை பிடிக்காது. ஏனண்டா இந்த வீட்டை உப்பு இல்ல அடிக்கிற வீட்டுல பிரச்சனை வருது.
1: கண்டிப்பா ஒப்பிட முடியாது.
0: அதெல்லாம் சொல்லிட்டு போலாம் சொல்லுவார்கள். அவரு மகன் அவரு மகன் அக்ஷரம் பட்டவர் தானே. இப்போ மனைவி சோகமா மனைவி சோகமா இருந்து போயிட்டு அவர் டைம் வந்துட்டு தான் போயிட்டு. அதுக்காக நான் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கல, அழுக வெறும். ஆனா எங்கட மனதுக்கு அழுது போட்டு எல்லாடிக்கு அடக்க முடியாம இருந்தாலும் நான் இடங்கள் கொடுக்க கூட சிந்து குடியில சிவச்சிலவே இடங்கள் கொடுக்க அழுக வந்துருக்கு. அப்படி இருக்கவும் நான் அடக்கி கிடைக்க ஒரு மாதிரி அந்த இடங்களோட போது அந்த தந்த நேரத்தை நான் கவ பண்ணி முடிச்சிட்டேன். அங்க இருக்கவே அதை நான் அங்க அந்த சபைக்கு நாங்கள் நாங்கள் அங்கிலிக்கன் திருச்சி
1: வச்சிருந்தேன்.
0: நான் ஒரு நாளும் கத்தரிக்க சமயம் கூடாது அந்த சமயம் கூடாதுன்னு நான் சொல்ல போறதும் இல்லை.
1: எல்லாரும்
0: இப்ப இருக்க சமயத்திற்கு சொல்ல போறதில்ல. வார்த்தையில பிள்ளை இருந்தா சுட்டி காட்டு.
1: அவ்வளவுதான்.
0: அவன சபையில சபையை பற்றி நாங்க சொல்லக்கூடாது.
1: சரி,
0: ஒருபோதும் நாங்கள் சபையில ஒருபோதும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது அது நாங்கள் அது நாங்கள் அது
1: எல்லாரையும்
0: கத்தோலிக்க திருச்சியாக விராட்டிக்கு அவை விராட்டிக்கு மிஷினரிய இலங்கை உலகம் எல்லாம் பரவி
1: இருக்காங்க.
0: பாச தெரியாது சிலுவை உண்ட காட்டி இதுல இப்படிப்பட்டதுனாலதான் ஆண்டவராக இயேசுன்ற அவர் உறுதி செய்து காட்டி மக்களுக்கு பாச தெரியாது.
1: இல்ல, ஒரு ஒரே ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேட்கறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணினீங்க? அங்க இருந்தா எடுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே? முதல் நாள் இல்ல இல்ல அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். கண்டிப்பா.

0: நியாயந்திக்கிறவரும் கத்துறான். கத்த நியாயந்திக்க போறேன் இங்க. அவர் நான் போனாலுமே ஆண்டவர் இங்க வந்து அரசாட்சி செய்து 990 வருஷம் தொடர்ந்து ஒரு துன்பம் இல்லாம மக்கள் வாழ போறாங்க பூமியில.
1: பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது. நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலைத்திலே 12:10 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விருப்ப பாடலே கேட்க இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். ஒரு மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போது இருக்கையில் அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சௌரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி. அதனால தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல். பாடல்கள் எல்லாமே இதை பாடியது பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள். அந்த பாடலிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சௌதரியும் கூட. கத்தோட நாம மேம்படட்டும். ஆண்டவரையும் அந்த சௌரியை ஆண்டவர் அந்த சௌரியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலே, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலை சௌரி மெடினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒளிபரப்பாகிறது.

அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பை தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: வாக்கியமே.
1: இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனிலேருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலிலே ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்களம்மா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டா அம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவில் இருந்த அருமையான தாயார் ரீட்டம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன், அந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: சொல்ல போற செபமே என் வாழ்க்கை

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டுமாக ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌரி கேட்டிருந்தார்கள் சௌதரி மெடினா அவர்கள். மீண்டுமாக இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதோ சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலை கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை வழங்க இருக்கின்றார்கள்.

0: வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சீசர் டாக்டர் ஜெயந்தி பெடரிக் அவர்கள். அவளை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சிஸ்டர் நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர் கெட்டிங் பெட்டர் நான் நல்லா இருக்காங்க. உங்களோட ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீர் தாமே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரி நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீர் தாமே ஆண்டவரே சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17 அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 12:12 அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றில் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 and Ezekiel 36:27 அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6 அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை இவற்றை குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23 நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6 பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவனால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.

வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேதவசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லா விதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது சங்கீதம் 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8. இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை

0: கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிரானவைகளை மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்த தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வரும் ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி. காட் பிளஸ்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:13. 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திலே 1:15 வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனையை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்காக தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துகிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களில் நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்மளுடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. எடுத்து அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அதை வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னம்னா, நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க. நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது, சர்ப்ரைசஸ் நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகமும் ஒரு பயமும் தான் இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குதா. இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம எமோஷ்னலாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், நம்மளை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷ்னலாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த எமோஷனல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கர்வமோ இல்லை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மாறக்கூடியதாக ஆயிடுதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷமானவனாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் எமோஷ்னலாக அதை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்பட்டு என்னுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போய் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேனே தவிர, எந்த நேரத்திலையும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதை பற்றி நான் யோசிக்க போகிறதே கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இமீடியட்டாக எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்லை ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையும் வந்துடுச்சுன்னா இது அப்படியே கண்டினியூஸாக வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதாக மாறிடும். எப்போ பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு ஒரு பொறாமை மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ளே அது வந்துடுச்சுன்னா இமீடியட்டாக வந்தது ஒரு லாங் டேர்மாக எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு நான் எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க, எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷனலாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவை தான், அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும்னு யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரினா ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்தில் சண்டை போடுது, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. இந்த என்ன ஃபைட் ஆர் ஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இதுவும் நம்ம உடம்புக்குள்ள வந்த உடனே ஒன்று எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதாக ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் லெவலையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்கள் எமோஷனல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனு, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தெறிஞ்சு பேசுகிறதா, இல்லைனா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைனா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, இந்த நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாறக்கூடியதான் மாறிடுதுங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா, உங்களே நீங்க கேட்டு பாருங்க. கிடையவே கிடையாது, எவனோ எவ்வளோ யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை தவறா பேசியிருக்கிறாங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதையே போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறிச்சே என்ன நடக்குமோன்றதை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான், இனி என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்களா பாஸ்ட் டென்ஸை பத்தி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா இருந்து ப்ரெசண்டான ஒரு லைஃப்ல லீட் ஆயிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளா இருப்பானா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்டு என்னுடைய பிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் மெயினாக எந்தெந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சுருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியவங்களா ஆகிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம், அவங்கள வந்து அவர் அவர் சிச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், இவன் வாழ்க்கை இப்படி மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்கிறாங்களோ இமீடியட்டாக நம்ம அதை பிரேக் பண்ணுறது, நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்ககிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணால் தான் எனக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்தில் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே வரோம் பாருங்களேன், அப்போ தான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க செஞ்சிட்ருக்கிற அந்த காரியத்தை அவனால் முழு கவனத்தோடு செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்கிறதையே மனசில் வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நிறைய நேரங்களில் இந்த பீப்புளோடைய இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க. தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாமல் தனிமைப்படுத்தி கொள்வது, ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. இது எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பான்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா வாயை திறந்தும் பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. யாருக்கிட்ட உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கில் கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில் வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறி போயிடும். நீங்கள் அந்த உங்கள் அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதிலை சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலலாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. அதையும் வாழ்க்கையில் அந்த பதிலை நான் பிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு திரும்பி அவனும் அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்மக்கிட்ட இப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால் நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகடகடகு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமிடியேட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிக் விசுவாசத்தை கொண்டு வந்து இமீடியட்டா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிக்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யறேன்னு நாலு பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமா உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இல்லை என்ன செஞ்சிடறாங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துல வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி கமெண்ட் பண்றவங்க உண்மைத்தான், நம்ம வாழ்க்கை இவங்க சொல்ற இந்த கமெண்ட் தான் கரெக்டா இருக்குது, நம்ம இப்படி பண்ற பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்றவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி இத்தனை பேர் சொல்றாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை க்வெஸ்சனுக்கும் அவங்க லைஃப்ல என்ன ஆன்சர்ன்றத கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவல்ல நிக்கிறோம், என்ன செய்ய போறோம்ன்றத நம்மளை நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
0: ஆமென். டாக்டர், இன்றைய நாள நல்ல ஒரு டாபிக் பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன், சவுத் ஏசியா மக்கள்ல இது கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் சில ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது, அதுக்கு சரியான வகையிலே நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385596 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் செல்வி? நல்ல ஒரு டாபிக் அண்டை பேசுகிறீங்க. இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு ஒரு உணர்வு தான், அது இருக்கிறது, இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
1: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்ப வந்து நம்மளே அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதில கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
0: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கவனிக்க வேணும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு, ஈவன் சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜபிக்கிற மக்கள் ஜபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவர்கள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு காண கிடைக்காது, கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறி விடுகிறோம். இன்றைய நாளில் இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
1: தேங்க்யூ பிரதர்.
0: அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்புடன் இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம்ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com
2: நேரம் கலையதிலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரியை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள். மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக
3: ஆண்டவருக்கு
2: உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது பெலனாக இருக்கும் பொழுது நான் கத்தோட வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு
2: தருவேன்.
3: நாட்கள் பரவாயில்லை, இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வர நான் செய்து தரேன் பிரதர் உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றி அம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, Esaiah 51, வெளிப்படுத்தல் 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கள்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத்தூராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதியான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெர்சிமேசின் எல்லை மற்றும் அவைகளின் பிறகே போனார்கள். பெர்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெர்சிமேஸின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் பலசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்குரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்குரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்குரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பிரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளை முடிய சிவப்பான பெரிய வெளிச்சப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற

வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுச்சற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்சற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13வது அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய

0: பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தன கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சௌரி பிரிம்ரோஸ், மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம் ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜபிக்கிறோமா.
0: Amen, amen. God bless you, brother. God bless you.
1: Thank you.
0: Just that string கேட்டதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: Okay.
1: Thanks.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதி உயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
4: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
3: முன்னதாக ஈரானின் அணுத்திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணுசெறிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் மூன்றாவது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணு திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும் உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும் களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணு திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணு திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா, இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
3: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
6: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின்போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியை கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட ஈரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் ஈரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்த ஈரானியர்களிடம் பேசியபோது சிலர் அரசை ஆதரித்தனர், சிலர் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியுமே பெரிதும் கவலைப்படுகிறார்கள்.
3: காசாவில் உதவி பெறுவதற்காக வரிசையில் நின்ற நூற்றுக்கணக்கான பாலத்தீனியர்கள் தங்களின் படைகள் கொன்றதாக கூறுவதை இஸ்ரேல் அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் வியாழக்கிழமை காலையிலும் மத்திய காசாவில் உதவிக்காக காத்திருந்தபோது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். வேறுபட்ட சம்பவங்களில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 20-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மத்தியஸ்தர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியே உள்ளன. இதுகுறித்து தற்போது கெய்ரோவில் பிபிசியின் காசா செய்தியாளர் ரூஷ்டி அபு அலுஃப் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: கத்தாரில் நடைபெறுபவை குறித்து மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள் திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
3: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
4: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்தக் கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
7: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
4: இனப்படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர்க்குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
8: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
4: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
9: காசாவில் குழந்தைகள் நீண்ட காலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
4: 45 கோடி மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
10: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
4: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடமில்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
5: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
4: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
3: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போர்க்குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
11: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online. Broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. வழங்குகின்றார்கள் அருமையான சகோதரி அமெரிக்காவில் இருந்து

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதரி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கட்டட கிருபினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் அம்மா.
1: ஜெயசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சோமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன் நான் நம்புறேன். இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது. சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கொடுத்த இந்த நல்ல அருமையான நேரத்திற்கு எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரி உடைய சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே கர்த்தாவே, அவர்கள் சீக்கிரமாய் அப்பா உங்களோட ஊழியத்துல வந்து உங்களோட ஊழியத்தை செய்ய தேவனாய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதில் உதவி செய்கிற இந்த வானொலி கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபு, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில் ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடப்படும் கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமா வசனமாடு சொல்லலாம், ஆனா இது ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கிய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம். ஜெபிக்காம இறங்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்கட வாகனத்தை பார்த்து காத்து கொள்ளும் ஆண்டவர், நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்கள் போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் வந்து செல்லும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. மாட்டவ ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக்பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாராம். அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா இல்லை, இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனா அதற்கு முன்பு அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு ஒன்றை போட்டு எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்போ நான் அதுல என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும் போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனா அதற்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதுல உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்க பின்னால உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜங்கள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போஸ்தலனாகிய யோவன் எழுதுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும் தான், பணமும் பேரு புகழும் எல்லாமே நமக்கு அவசியம் தான், அது வேண்டான்னு சொல்லல. ஆனா இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணம் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாம் அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது மார்த்தாளும் மரியாளும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நான் பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஒருத்தர் மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாளு மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவர் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்கா அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஒரு தத்துவ ஞானி இருந்தாரா, அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம், படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாராம் அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வான சாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகோட்டியை பார்த்து கேட்டாரான், ஐயா உங்களுக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகோட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழல்ல சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கும் போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவ ஞானி தண்ணீருக்குள்ள விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்ன்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கி அது மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுகரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டு இருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டு இருப்போமானால், ஆண்டவர வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமல்ல நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும், அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இதில் தவறி இருப்போமானா தேவன ஐயா கத்த அப்பா, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. அப்பா, முதலாவது எங்களை கத்தாவி ஆண்டவரே நிறைச்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாய் கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசியம்மா. அவருடைய நீதியை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: வாசலையும்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

0: வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது திறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறேன்.
0: ஆமென். மிக மகிழ்ச்சி உங்களுடைய குரலை மீண்டுமாக வானொலியில கேட்கறதுக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஜப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். சுருக்கமாக நான் என்னது அளவை சொல்கிறேன். இன்றைய நாளும் 3 செய்தியாளர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். மற்றும் நீதிமொழிகளை வாசித்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சௌரிகள் பாடல் பாடி விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சௌரன் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சௌரி உங்களுடைய சபையில் உள்ள சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தர்கள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சௌரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசன நிகழ்ச்சி இடம்பெறும். இவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயார்களாக இப்போ எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவாமா மற்றும் பவளம் அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும் வாரிய பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, விதேவ வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையாயிருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான குடும்பத்தை வின்சென்ட் சௌரன் வின்சனுக்காகவும் சௌரி ஜசிந்தாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாரியும் மழை வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமையின் அலைகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே 1:30 1:100 1:60 பலன் தரும் படிக்காக ஐயா இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சம் தல தொடக்கம் உள்ளங்கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கத்தர் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய செய்தியை கொடுத்த கத்தாவே பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன் அந்த குடும்பத்தை கத்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உங்களுடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த

ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சகோதரனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கொருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும்படிக்காக அவருடைய தேவைகள், சரீர தேவைகள், அவர்களுடைய இந்த நிலை நேரங்களிலே இருக்கிற அந்த தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும்படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே காலையிலே கர்த்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே, அந்த ஞான வார்த்தைகளை கர்த்தாவே காலையிலே வாசித்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கர்த்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும்படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கர்த்தாவே, பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல் பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காகவும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கர்த்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள், பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியே ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ சாட்சியாய் வாழ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஐயா உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றி கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும்படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே இப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும்

0: அன்புக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரருடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து, இன்னும் அநேக வழிபாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே, அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே, அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரியை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே, அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா. அழகாக வாசிக்கோம் நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே, இன்னுமாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் ஏசுராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே, அந்த நேரங்கள் எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன் அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களை அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. அதே போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கத்தாவே வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க, அதை நடத்துகிற கத்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய் அந்த வசனம் அவர்களை விடுதலை படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே கத்தாவே இந்த அந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்தாவே ஆண்டவரே இந்த நோவா அம்மா பவளமம்மா இன்னுமாய் கத்தாவே அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா ஒவ்வொரு வரையுமையா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே இவர்களுடைய தேவைகள் இவர்களுடைய பிள்ளைகள் இவருடைய பேர பிள்ளைகள் ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கத்தாவே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற தனிமையான நேரங்கள் முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள் ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கத்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக வாலிப பிள்ளைகள் கத்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்துற கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரை நீங்க சொன்னீங்க, உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரை அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரை சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, உன் ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே, உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே இலங்கை தேசத்துக்காய், இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ண தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே, தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும், தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கத்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கத்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி காலை எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கத்தாவே, சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவரவர் வயல்களுக்கு கத்தாவே அந்த பயிர்கள் பாண்டவரே பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கத்தாவே, ஐயா துற்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜபிக்கிற ஜனங்களாய் கத்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே, தேசங்களிலே கத்தாவே, இலங்கையும் சரி கத்தாவே, இந்தியாவும் சரி கத்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கத்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம், இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரை சிருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களிலே நாங்கள் வாழுகிற தேசம் ஜெர்மனி ஆண்டவரே, கனடா, இந்தியா, இலங்கை, இப்படி ஆண்டவரே இஸ்ரேல் அப்பா, இப்படிப்பட்ட தேசங்களிலே இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் அருவருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே, சோதோம் குமாராவை போல அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா, அதே போல இந்த யுத்தங்களை கடந்தவரை பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் சுவாமி, ஐயா இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க, இந்த யுத்தத்தினாலேயே எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் இழக்கப்பட்டது, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் உணவு இல்லாதபடி கத்தாவே, கீழே விழுந்த உணவுகளை பொறுக்கி உண்ணுகிற நிலைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம், இறங்குங்க சுவாமி, மனதுருங்க கத்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தேவன் அதை செய்ய போதுமானவர் என்று சொல்றீங்க, அந்த நாட்கள் குழாண்டவரை கத்தாவே ஐயா குறைக்கப்படும் என்று சொன்னீங்க, ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர், விண்ணப்பம் பண்ணுகிறோம் மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா, இந்த யுத்தங்களின் செய்தி நிறுத்தப்படட்டும், இந்த ரஷ்யா உக்ரைன் ஆண்டவரே, இந்த இஸ்ரேல் ஈரான் ஆண்டவரே, இந்த காசா ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா, இந்த யுத்தங்களை ஓயப்ப அமைதி உண்டாகினாலும் அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. என் தேசம் மனது, என் தேசத்துக்காய், என் தேவன், இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கத்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள், நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஒப்பு கொடுத்து கத்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கத்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கத்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றியம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் இருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: நன்றி, உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிரை வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்தமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வதவதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்கள் எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்னை கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கெலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களெல்லாம் கெலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கெலாட்டா பண்றது, காலேஜ்ல கெலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்டதான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒன்னு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவரோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமையும் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்றேன், ஏமாது. இல்லை வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துற, அகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன், எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை, முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண், இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமை காண மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்தில் 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கலையத்தில் 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லோட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர் பிரைஸ் லோட்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்ற கிருபர், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு, உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலும் மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல, இருதயத்துல, குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகோன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே, உமக்கு எனக்கு என்ன குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய

0: வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்தான் என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா? அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதி அளவுல மனதளவில் என்ன செய்திருப்பாங்க? வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்து இல்லையா, இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சுனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து போதுமானவர். அன்றைக்கு கடலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாகிய கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய் கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்க இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர், அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்தி போய் மறுத்து விட்டாள் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திரு பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இந்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே, நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர் அந்த பிள்ளைகளும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா. இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெற இந்த இருந்து ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை, ஜெப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, உன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, பில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவரே சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டு தீங்க அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேலாண்டவர் நீதியின் சூரியன் நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் ஆண்டர், உன்னதத்தின் பலன் ஆண்டர் உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உடைய உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கும் உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டோடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: காற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இதோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரையத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழ மழம் என்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் ஹிஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர் உங்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது, அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாருங்க.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்
3: அன்னியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட் ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அன்னியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன. அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது, அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவசரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்ம அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்,
2: திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றாரு, அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்ல பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபோர்ட் எது, என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபோர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதுல வாசித்துருங்களேன், யோவான் நற்செய்தி நூல் 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13:1. அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. அவங்களிடத்தில் எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசி விடல, அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தார். அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாள் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றம் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு, 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறார். அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது, உருவாக்க முடியும் எப்படின்னா நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கையை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1. நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க. லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு, 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஓட்டம், அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதுல 5 பாட்டு சாங்ஸ், அதெல்லாம் இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகும் கூட, அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான்னா, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தேவனாகி கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது, நல் நம்பிக்கை. மூன்றாவது, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையில இருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் தான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை அப்படிது. எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்துலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்குறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:8.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம், 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை பிரதர், போராடிட்டே இருக்கிறேன் பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வையுங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டிலிருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுளை எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது அவர் அந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி, வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது, நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துடுவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்லா இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 4வது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல, அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து
2: பரிசுத்தமாக்குகிறதற்கும்
3: கரைதிரை முதலானவைகள்
2: ஒன்றுமில்லாமல்
3: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையின் இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்க அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒண்ணு இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரணமா உலக மக்கள், நீங்க கிறிஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதம் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. இங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூறுந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாத்தில அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான், நீங்க அன்பு கூறுவதுதான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: films, dramas, and more.
1: நேரம் பதினொரு மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் வெற்றி எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385569 இலக்கத்திலே நீங்கள் 11:30 உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் திரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105:3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 20:1-4 வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாசித்தால், 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றி இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நற்செய்தியோ 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவரிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 அதிகாரத்திலே 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17:14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீர்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2. 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர் தாஸ் அவர்களே. மீண்டும் இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சோதரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 அதிகாரம். நீதிமொழிகள் 19 அதிகாரம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்குறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கட்டர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரொம்பரி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரத.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 0000 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6473855 96 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்ப பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பெலாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். அலையங்கள் 6473855 96 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சாட்ரூமிலேயும் உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கிறீர்கள், தயவுசெய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சாட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சோ மரியா?
1: சும்மா இருக்கிறேன் கத்திட்டகிரி. வேலை நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுபடி வேறப்போ அப்படின்ட்டும் இருந்துட்டேன். பாடுறேன். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

0: ஆமேன்.
1: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
1: சொல்லுங்க. என்ன பாட்டு?
0: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு.
1: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. ஓகே, நன்றி. நேரம் கலையத்திலே 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடியாக ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: சூத்திரமாயிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார், பேயலை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேயலை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்ல

0: தப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்போம் உந்த நாவியார் தேற்றவாளன் பரிசுத்தாவி தேற்றிட பார்வமே தேற்றவாளன் பரிசுத்தாவி தேற்றிட பார்வமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே என்ன நிரப்போம் இயேசு தெய்வமே இன்று நிரப்போம் உந்த நாவியால் இன்று நிரப்பும் உந்த நாவியால் ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்.
0: சரி, இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனா அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன்.
0: முடிஞ்சது. ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ பாடுங்க.

ஆமீன். நன்றி பெரியண்ணா. நிறம் கலையத்திலே 11:54, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் ஆண்டவர் கிருபையால்.
0: ஆமென்.
1: சரி, நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்.
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மேலே சுமந்திடும் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் நன்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீன

வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேலே சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி சோதர் மேரி,
0: வாழ்த்துக்களம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென் ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகதா வந்திருப்பேன்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதில் 12:08 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைக்கலாம். 6473385596 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் மூலம் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டலாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கட்டன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காடி, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்படி அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சௌரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மன்னம் ஒற்றுமை.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்குக்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்பு மார்க்கிட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதில் பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபாள் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்காங்க சார்?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் சிக்காத்தான் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதே ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிச்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 67-71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் என்று பவுலப்போஸ்திரன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியேனும் அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிச்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிச்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிச்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிச்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறி

0: வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு நான்கு காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிக்ஷிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிக்ஷையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்தத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21. அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சிலவேளை தவறும் பொழுது சிறு சிறு சிக்ஷைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது, சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிக்ஷிக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள். அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிக்ஷையும் நம்மை வசனத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும் அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிட்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் எனில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார். ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நெற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி சௌரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
0: நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
1: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்க உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
1: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே,
3: ஆமாங்க, ஆமா.
1: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எதையெல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது, எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேல பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்க இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்கள்ல ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ செய்யறதை இப்படி மாத்திக்கிட்டேன்னா உன் லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு, நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சில காரியங்களை சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்க பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணிருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது நீங்க தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களில் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடுறோம். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்றாங்கன்றத வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1000 பேர் 1000 சொல்லிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விதத்துல குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு உருக்குலைச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்க லைஃப்ல கண்டிப்பா இருந்துட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் சரி, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்ல யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பாதையில ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதுல நம்ம பலப்படணுமே தவிர எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுங்க. இல்ல நம்மளுடைய பாதையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதுல இந்த ஜாக்கிரதையா வாழ்றதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதா நினைச்சு இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒண்ணு. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டு இருக்கிறார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்காம அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிட்டு அவர் ரைட் பண்றாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில இருக்கிறாரு, வண்டி எடுத்துட்டு ஓட்டாம இருக்கிறாரு, இந்த நிலைமையில இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்திலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ள நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்கள்ல இதுதான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையா நடந்து போறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரீக் மித்தாலஜியில வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, 3 டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து அவன் கையில கொடுத்துட்டாங்களா, இது 2 3 ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு அவன் 3 இணைச்சிட்டான், அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜில ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத் இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒண்ணு பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டரா என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் எந்த காரியத்துல யார் ஈடுபட்டாலும் நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்க அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியா இன்னொருத்தர் மேல கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டு இருக்கணும்னு நினைக்காம என்னை வேணும்னு கெடுக்கணும்ன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாத்திட்டாங்க. என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்த மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்து அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையும் மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம்தான் ஒரு ட்ரீம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றதை இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையிலே இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாத்தில் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸாக இதுக்கடுத்து இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போய்டும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்கள் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டில் தேர். நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விற்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி தவறாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்தில் நீங்கள் நிலச்சி நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்கள் கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்கள் நினச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களாக தற்செயலாக நீங்கள் எடுத்துக்கலைங்க. காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லாக உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டாக கொடுக்குறீங்க. உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதில் நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்கள் கடவுளுடைய பாதையில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் தேர்ட் பர்சன்ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களோ யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணதை எந்த நேரத்துலையும் விட்டுறாமல் இடறி போகாமல் ஜஸ்ட் கோ அஹெட்டுங்க. காட் ரியலி பிளெஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமீன் ஆமீன். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னால் இருந்து கேட்கும்போது ஏசாயா 58 வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம்தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள். எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
4: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க ரெண்டு தடவை வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார்.
4: நிச்சயமா பிரதர். ஆமென்.
1: நன்றி. நன்றி சௌரன்.
4: எஸ் பிரதர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இந்த நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35. இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டின் சந்திப்பு, 416-291-9148.
1: நிறம் கலையத்திலே 1:41 வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென். ஆமென். நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருப தரும்படியா உங்களுடைய கருத்துக்களே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டு மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாலியத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாலியத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னம் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக, இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரன்றி நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அறங்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் 2 வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி, மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்திய பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்துக்காக.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும். அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு.

0: முதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
1: தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல் இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது.
0: ஈரானின் நார்த்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகன நீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் டிரம்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் டிரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
3: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
2: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதிஉயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
4: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
2: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கையில்தான் உள்ளது.
0: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாப்

0: ஃபான் ஷின்பாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
1: 5, 4, 3, 2, 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go Bandwagon 3.
2: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
3: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
4: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
2: இறைச்சியாக மாற்றலாமா?
1: Yes, that's the aim.
2: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 pounds செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
5: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
2: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன், எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
6: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
2: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
0: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலேயே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி சுசியம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் அம்மா. ஜசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில் இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, கர்த்தருடைய கிருபையால.
0: ஆமென். கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது, நல்லா இருக்கு.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: கொடுத்துட்டு இருப்பார். ஆமென், ஆமென். ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாள்ல பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விளைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமதியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியா செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கர்த்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட சகோதரன் காய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகமூட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டு வந்த நாளிலே அழைக்கிறாள் ஏசாயா. அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த நாளில சொல்கிறார். கர்த்தரை கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி காண இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில் எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி பொலு வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நான் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்ட சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்திலே திரும்பாமல், அந்த மக்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்தில் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில் தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்தபோது அவர் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொன்னை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகளெல்லாம் அசுத்தங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கொள்ளனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேர் பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், வீட்டிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேறப்பட்டதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமன்றங்கள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது. நீ இசிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறோம். இதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவர் இடத்துலதான் கற்றுக்கணும், ஆண்டவர் இடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை, நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு, பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாளில் நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அது பயனுள்ளதாக இருக்கிறதா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒருத்தரை ஏசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க? அப்படி இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரியம் பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன். நான் எந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போன பிறகு என்ற எல்லா நகைகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாவது நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியோட உள்ளத்துல கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோடு கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் எந்தெண்டைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும் ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ, இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம், கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பு கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை கூட இந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகளை நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியாக இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜெப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜெபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோஸை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலில் ஜெப நேரம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 2:45. வியாழக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர்,
0: கேக்குது. இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிலையிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர்

0: சகோதர சகோதரிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள் சிறுவர்கள் பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக குறிப்பாக எங்கள் அருமையான தாயார் ஹோமில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பலமாக்காக ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஆண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கேத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியா பாடுள்ள மனனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமேன் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமேன் ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனையும் கூட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலையத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்கள் நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டதோ போக்கத்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். வியாதியோடு, துக்கத்தோடு, அநேக காரியங்களோடு, ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி. எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும்

0: ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசினீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்தும் ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே அந்த சாலமோன் எழுதிய அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியா ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறதுக்கு தாவே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரை கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியே நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து மோடக்கத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமில்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரை கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரை பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமாய் உங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்கு தாவே அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்கு தாவே அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரை கெத்தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கெத்தாவே இன்னுமா இன்னுமா நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கெத்தாவே சுவாமி இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கெத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கெத்தாவே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கெத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி இந்த நாளில் கொடுக்கப்பட்ட 2 பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்கெத்தாவே அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, இன்னுமாய் ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கர்த்தாவே, திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவனே காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே, ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது மூன்றாவது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமில்ல, அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கர்த்தாவே, இப்படி யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி, இது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களில் எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா, அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. என் தேவனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே கர்த்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கர்த்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, தேசங்களில் அழிவுகள், இயற்கை அழிவுகள், விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரே கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே, இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில் இருந்து கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே, நாங்கள் திறப்பின் வாசல் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வாய் இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே, போதை வஸ்து என்று ஆண்டவரே கர்த்தாவே, விபச்சாரங்கள் என்று ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே, இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே ஐயா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டு கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனிவரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இலங்கை மண்ணிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவரே, அது அநேகருக்கு சாட்சியாய் இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்கள் வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுமேலன் அடைவார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா, இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள், அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கர்த்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே, நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கர்த்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கர்த்தாவே நிர்பாட்சி, அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீங்க பதில் தருவீங்க. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததுக்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
0: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நேரம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி, ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டேய், நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிறீ.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வாணி.
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க இப்ப எனக்கு தெரியாம வேண்டின? நீ யார் உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட, யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என் சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இதை பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டு விடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

தானியலின் புத்தகம் 10:11. பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். தம்பி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் தானியலை கூப்பிட்டே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன். தம்பி, நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143:10 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீர் உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாயிருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினாலே அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? ஒண்ணு, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். ரெண்டாவது, எனக்கு நீ பயப்படணும். மூணாவது, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. முதலாவது, என்ன திருப்திப்படுத்து. யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்ல அது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். யாரும் என்னை தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம் சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில வடபாகத்துல வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும். அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
சுதந்திரம். அதனால வாதியாரையே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து, தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறன்னு ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சு அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா, இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா, இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கனாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல, தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்டகுமாரன் தீர்மானம் எடுத்தான், என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில போவேன்னு சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான்.
இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போகிறது இல்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கனாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0742-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0742-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 25 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:56. அடுத்து ஆண்டோடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு தர இருக்கிறார்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

சந்தோஷமாக மாறும். உலர்ந்த எலும்புகள் உடம் பெறும். சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

மகிமை மகிமை மாட்சிமை. பலிபீடம் வந்தோம் பலியாகி நின்றோம், பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய், பரிசுத்த தேவா.

0: புதன்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையதிலே 10:07, இந்த செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நல்லா இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து செழித்திருக்க வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படியாய் வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தாரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடையே வீற்றிருப்பார். அல்லேலூயா. இது பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தப்பட்ட வசனம். எந்த காலத்திலே, அதுவும் முக்கியமான ராஜாக்கள், அதுவும் இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாய் வெவ்வேறாய் பிரிந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பங்காளி சண்டை போல 10 கோத்திரத்தார் ஒரு பகுதியிலே, மிகுதியான ஒரு சிலர் மாத்திரம் இன்னொரு பகுதியிலே என்று ஒதுங்கி இருக்க, தாவீதின் குடும்பத்தாரும் பென்யமின் குடும்பத்தாரும் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் எல்லாரும் சீரியரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே, விக்கிரக ஆராதனையை வழிபாடுகளை எல்லாம் ராஜாக்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள உடைய ராஜாக்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே ஏசாயா தீர்க்க தரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஒரு தீர்க்க தரிசியை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு எத்தனை அதிகாரங்களிலே எத்தனை கோணங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சமயம் வருகிற போது கர்த்தர் இந்த ஒரு மனிதனை கொண்டு எத்தனை பேரு எத்தனை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியம் இருக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 வாசித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 1-12 உள்ள அதிகாரங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்திலே இஸ்ரவேலை அவர் வழி நடத்துகிற விதத்தை, அதிலே உள்ள தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை, மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 13 27 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 கூட்டத்தார் நகரத்தை தேசத்தாரை அவரவர் பேரிலே இருக்கிற சாபங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களின் மேல் உள்ள பாரம், தீர்க்க தரிசிக்கு அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இதோ பிள்ளைகள் அழிகிறது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வரட்டு என் பிள்ளையை அடித்து திருத்துவேன் என்று சொல்லுகிற தாய் கூட பிள்ளையை அடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்திருப்பார்களே, பிள்ளைக்கு வலிக்குமே என்று எண்ணுவார்களே. அது போலத்தான் தகப்பன் தன் தீர்க்க தரிசியை வைத்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 தேசத்தாரை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்க தரிசியின் வழியா. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடைசி நாட்களை குறித்து இப்படி எல்லாம் வெளிப்படுத்த இந்த மனுஷன் எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும்? இதை யோசித்தால் ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? ஆமா, அவர் அப்படியாய்த்தான் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்க தரிசியானவளாய் இருந்திருக்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய ஆசீர்வாதம். எசாயா 8 நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கணவனும் மனைவியுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு நேசித்து அதிலே அவர்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை தருகிறார் அதிலே பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் 8:18 ஏதோ இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் ஏதோ நானும் என்னுடைய பிள்ளைகளும்னு சொல்றாரு பாருங்க. அப்போ குடும்பமாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் விலை ஏற பெற்றவர்கள். அல்லேலூயா. தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவர்களுக்கு அலாதியாய் வரும். கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்காக நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள். அதுதான் மாம்சீக சிந்தை. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், எதையுமே அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், அதுவும் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அப்படியே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். அதே சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற தேசங்களையும் பாருங்கள், அவர் கணக்கிலே வைத்திருக்கிறதைத்தான் இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 13 அதிகாரத்திற்கு பிறகாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த 13-14 பார்த்தோம் என்றால், பாபிலோனை சத்ருவுக்கு அந்த இணையாக அவனுடைய பெருமை எழும்பினதை குறித்தும், அவனுக்கு அடைகிற வீழ்ச்சியை லூசிபருக்கு விடிவெளியின் மைந்தனாகிய அந்த சாத்தானை காண்பித்து அவனுக்கு இணையாக கொண்டு வந்து பாபிலோனை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிறதை இன்றைக்கு வரலாறு காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வழியாகவே அதே எதிர்ப்பு நடந்து போராக மாறி இருக்கிறதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே போல மோவாபை குறித்ததான பாரம், இந்த 16 நான் 5 வாசித்தேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார் என்று சொல்லுகிற இடத்திலே மோவாபின் காரியத்தை குறித்து, மோவாபின் மேல் வரக்கண்ட பாரத்தை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்து விட்டான் மோவாப்? நல்லவன் தானே, தாவீது போய் அடைக்கலமாய் அவனைத்தானே தேடினான். 1 Samuel 22:3 அப்படித்தானே தாவீது செய்ததை பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறான் தாவீது? சவுல் அவனை துரத்தி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். சவுல் துரத்த தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது எப்படியாகிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை எங்கே ஆகிலும் நிலையான இடத்திலே தங்க வைத்து தான் தன்னுடைய உயிருக்காக எங்கு வேண்டும் என்றாலும் ஓடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இயற்கை தானே, இப்படித்தானே எல்லாரும் நினைப்பார்கள். அப்படித்தான் இவரன் தாவீதும் என்ன செய்கிறான், 1 Samuel 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து, தேவன் இனி என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்கிறான். எந்த உரிமையில அப்படி கேட்கிறான்? அவனுடைய கொள்ளுப்பாட்டி, அதான் முற்பாட்டி ரூத் மோவாபிய பெண் தானே. ஆம், அந்த உரிமையில்தான். ரூத்துக்கு பிறந்த ஓபேத், ஓபேதுக்கு பிறந்த ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது. ஆகவே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உறவுக்காரர்கள் என்கிற உரிமை. ஆகவே இந்த உறவுக்காரர்கள் இடத்திலே, அந்த ராஜாவின் இடத்திலே போய், சவுல் என்னுடைய ராஜா சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுனால் என் தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு ஓடுகிறான். அவர்கள் அதற்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. வரலாறு காட்டுகிறது, மித்ராஷ் புத்தகத்திலே பார்த்தால், தாவீது இங்கு வந்து விட்டு ஓடி போனான் என்பதை சவுலுக்கு அறிவித்தவர்களும் மோவாபியர்கள் தான். பெற்றோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களும் மோவாபியர்கள் தான் என்று வரலாறு மட்டும் சொல்லவில்லை. பார்த்தீர்கள் என்றால் இங்கே பார்க்கிறோம், 1 Samuel 22:3 அடைக்கலம் கேட்டு வருகிறதை பார்க்கிறோம். ராஜாவான தாவீது என்ன செய்கிறான்? 2 Samuel 8:2 பார்த்தால், இந்த மோவாபியரை என்ன செய்கிறான் தாவீது? தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தினால், தன் பெற்றோரை கொன்றதினால் அவன் மோவாபியரை முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 மனுஷரை கொன்று போட்டு 1 உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். பாருங்களே, நட்பிலே ஆரம்பிக்கிறது, எதிலே முடிகிறது பாருங்கள். எதினால்? ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம், மோவாபின் பெருமையினால். தங்களிடத்திலே அடைக்கலமாய் வந்தவனை அவனுக்கு நட்பு பாராட்டுவது போலவே இருந்து அப்படியே காட்டி கொடுத்த மோவாபின் பெருமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 16 ஏசாயா 16 ஆரம்பிக்கும் பொழுதே, தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் தொடங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்திக்கு மலைக்கு அனுப்புங்கள், கப்பங்கட்டு, இன்னும் கப்பங்கட்டு என்று தான் கர்த்தர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தாராய், நம்மோடு உறவுக்காரர்களாய், ஒட்டி வளர்கிறவர்களாய் வளர்ந்து கூடவே இருக்கிறவர்கள் பேரிலே நமக்கும் சில எரிச்சல்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அவர்கள் வளர்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு சில கோப தாபங்கள் எழக்கூடும். உறவுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது 14 பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அவர்கள் வளர்கிறதை பார்த்து நமக்கு வயிற்றுக்குள் எரிச்சல் வரும். தாவீது வளர்கிறதை பார்த்து எரிச்சல் பட்ட மோவாபியர் அவனை காட்டி கொடுத்தது போல நாமும் கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடும். ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறதுனால் நீதியாய் அரசாளுகிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். அன்றைக்கு வரலாற்றுக்கு செல்லுபடியானது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு செல்லுபடியாவது, கடைசி நாட்களுக்கும் செல்லுபடியாகும். ஏனென்றால் இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4 வசனம், மோவாபே துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், தங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவனுக்கு. அதாவது இது எங்கே சொல்லுகிறார், கடைசி காலத்திலே. இதோ ஆண்டவர் 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலே நடக்காதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்லி யூதாவில் இருக்கிறவர்கள் மலைநாட்டுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறாரே, இந்த மோவாப் பட்டணத்துக்கு, மலை தேசத்துக்கு, இந்த யோர்தான் ஓரமாய் இருக்கிற மோவாபியர் கூட்டம், மோவாபியர் யார் என்று நமக்கு தெரியுமே, லோத்தின் புத்திரர்கள். லோத்து ஒரு காலத்திலே சோதோம் கொமராவிலிருந்து ஓடி வரும் பொழுது அவன் தானாக ஆண்டவர் காண்பித்த இடத்தை விட்டுவிட்டு இந்த மலைக்கு நான் ஓடி போய் கொள்ளுகிறேன், ரொம்ப தூரம் என்னால ஓட முடியாது என்று சொல்லி ஓடி போய் ஒரு இடத்திலே தங்க, அங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை என்று தன்னுடைய மகளும் 2 அவனிடத்திலே தகப்பனிடத்திலே தவறு செய்ய பிறந்த மோவாபியர், அதாவது கூடவே இருக்கிறவர்கள், இஸ்ரவேலர் கூடவே நடக்கிறவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், ஆனால் வஞ்சனையினால் நிரம்பி இருந்தவர்கள், பொறாமையினால் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறவர்கள், 2/3 கொலை செய்யப்படும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு வஞ்சனையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்களும் ஓடித்தான் வருவார்கள், கூடத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற வஞ்சனை அவர்களை உயரவிடாமல் எடுத்துக்கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாக இருக்கிறதா? கர்த்தருடைய கையில இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், இவர்களிலே நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு, நாம் பொறாமைப்படுகிற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையும் உண்டு. நமக்கு இது எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒதுங்கி போவார்கள், கர்த்தர் நீதியாய் உங்கள் பேரிலே அரசாட்சி செய்வார் என்கிறது உங்களுக்கு நச்செய்தியாகலாம். ஆனால் இல்லை என்றால் இது எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆவியான ஒரு ஒத்தாசை செய்கிற தருணமாகலாம். அன்றைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். சில காரியங்களை நாம் கடைசி நாட்களிலே கற்றுக்கொண்டு நேராகி வழிகளை நேராக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நாளிலே நியாயம் விசாரிக்க துரிதமாக நீதி செய்கிற ஒரு வரும் பொழுது வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்றே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்வதற்காக தன்னை தாழ்த்தினவர், எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்தார், தன்னை ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. அவர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்திலே அவர் சீராய் ஓடி நமக்கென ஜெயத்தை பெற்று தந்தவர், நீதியாய் அரசாள வர இருக்கிறார். அவருடைய கரங்களை என்னால முடியலப்பா, என்னால் முடியவில்லை, மன்னிக்கவோ, குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ளவோ, பொறாமைப்படாதிருக்கவோ, அவர்கள் கூடவே எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது தீமைக்கு தீமை சரிகட்டாமல் இருக்கவோ எங்களுக்கு முடியவில்லை, இயலவில்லை, ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவீராக. நீ நியாயம் விசாரிக்கும் நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாய் காணப்பட கர்த்தர் தயை செய்கிறாக என்று ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்த பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வெளிப்பாடுகள், தலைமுறைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், அது நமக்கு வேண்டுமே. ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா, எசாயா தீர்க்கன் போல நானும் என் வீட்டாரும் தேவனிடத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்போம் என்கிறதற்கு இதை தவிர வேறு என்ன நமக்கு வழிமுறை வேண்டும்? ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தயை செய்தரலும் சுவாமி. எங்களோடு மத்தியில் தான் எங்களை சாட்சியாய் இருக்க நீர் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை, அவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படிக்காய் நீர் எங்கள் உறவினர்களை வைத்திருக்கிறீர், நண்பர்களை வைத்திருக்கிறீர், அக்கம்பக்கத்தாரை வைத்திருக்கிறீர், கூட உழைக்கிறவர்களை வைத்திருக்கிறீர். இவர்கள் எங்கள் பேரிலே பொறாமைப்படுகிறார்கள் என்கிற அதே எரிச்சலிலே அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். மோவாபியரின் சிந்தை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இயேசு தகப்பனை தாவீதின் கூடாரத்திலே தான் தங்கி இருந்து நியாயம் விசாரிக்க வருகிறவராய் இருக்கிறேன். இது எங்கள் குடும்பங்களிலே தங்கியிடும். எங்கள் குடும்பங்களும் அக்கடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சிகளாய் மாறட்டும் ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யும் பொழுது தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்தீரே. அந்த கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தும். சிங்காசனம் எங்கள் வீட்டிலும் ஸ்தாபிக்கப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ஆவியானவர் கற்றுத்தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.
0: ஆமென். நன்றி சகோதரி. ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தியா இருந்தது. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுக்காக மாலையில நடைபெறுகின்ற ஜெப நேரத்துல உங்கள் ஊழியங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 10:23 புதன்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 வருகிறது. அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:31. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவர் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்கு இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான். ஓ, இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாய விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்ற வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தான். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. பட்சிக்கிறவர்களை கத்த சும்மா விட மாட்டார், அசீரியர்களை கத்த தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அது போல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 34 வசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்க, எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச் சரியாக ஆண்டவர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்தில் அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7 வசனம், அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஓசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்காக செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3 இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகளானார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து, யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கேற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் போது மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு மோசமான வாழ்வு. அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் ஒன்றில்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையிலெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. பாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? 12வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூணு விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்களை யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய மூணு விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரோதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கொர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகணும்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், ஒன்று உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், போராடுகளை தேடியும் காணாது இருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமே நாம இல் பொருள் ஆவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவர் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரர், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார், அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்க வருவார். அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர், வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ண பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார், பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார், எபோசியர், எமோரியர், இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அத வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபூசியரே எமோரியரே குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிச்சார், முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு, மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க, பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான், திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ 4-5 பேரை சொன்னான், 7 பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும் போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் யார் வந்தாலும் அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாயம் விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறுபிரிக்கப்பட்டவர்களா. அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ரெண்டு நாளாகம புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 12 கோத்திரம், இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர்கள் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லா விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குறித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது உபாகமம் 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உபாகமம் 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டியோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2:3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 பேதுரு புஸ்தகம் 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தினிடம் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2வது கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3வது வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம் அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உம்முடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:56, 11 மணிக்கு வருகிறது சிந்தனை துளிகள். பாஸ்டர் பின்கர் விக்டர் அவர்கள் நோர்வேயிலிருந்து எங்களோடு இணைந்து வழங்க இருக்கின்றார்கள்.

இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் யாருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் காணப்படுகிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் செவி கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கால் போன போக்கெல்லாம் நாம் போக செல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் அவருடைய வழிநடத்தலிலும் அவருக்கு நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடையவர்கள். நாம் 2 தோணியில் கால் வைத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் நாம் கால் வைத்து வாழ முடியாது. முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருடையலாம் வாழப்போகிறோம்? நம்முடையவர்களாக வாழப்படுகிறோமா? நாம் மாம்சத்துக்கு செவி கொடுத்து வாழப்போகிறோமா? இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போகிறோமா? அல்லது பரிசுத்தாவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய போகிறோமா? நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முடிவெடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்தாவியானோர் வாழும் ஆலயம் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து நாம் வாழுவோம். இனி பிழைப்பது நமக்காக அல்ல, தேவனுக்காக. நாம் வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதாரிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சோழே, நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக, நமக்காக அல்ல, நமக்காக அல்ல. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அவருக்காக பிழைக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்தார். நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அன்பான சோர்சுரலே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசிக்கொள்வோம், அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, 2 வேஷம் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவர் 2 இடத்திலும் கால் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியிலும் வாசம் பண்ணி கொண்டு இருளிலும் வாசம் பண்ண முடியாது. ஒன்றில் ஒளியை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்ல இருளை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கைகளில் உண்டு. 15 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது, அவவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆக நாம் 2 தோணியில் கால் வைக்க முடியாது, 2 வருஷம் போட முடியாது. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும், அது நமது கைகளில் ஒன்று, கைகளில் ஒன்று. அது அன்பான சௌர சொருளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், தேவனுடையவர்கள். நாம் சும்மா ரட்சிக்கப்படவில்லை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நாம் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் முன்குறித்தல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது அன்பான சோர் சுருளை நாம் வாசிப்போம். 16 சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் இன்றிலிருந்து நாம் உணர்வடைந்து கொள்வோம், நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் வாழும்
ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாழுவதில்லை, நமக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடையவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள்.

0: ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தருடைய ஆசிர்வதிப்பராக, கர்த்தருக்குமாய் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா,
1: ஆமென். நன்றி பாஸ்டர் பென்கள், அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சிந்தனை துளிகளாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலைந்தரே 11:22, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நீதிமொழிகளை சோரி மெரினா அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள்.
2: நீதிமொழிகள் 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேசர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியினின்றி களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாசியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபிரஞ்சி பூசணத்துக்கும் சரி. கோடைக்காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொச்சாட்டி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூரதேசத்திலிருந்து வருணச் செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மேரினா, வாழ்த்துக்களம்மா.
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:32. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். தாமதிக்காமல் அழைத்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

நேரம் கிடைத்திலே 11:37. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம். 6473385596 இலக்கத்தில் நீங்கள் பாடல் பதிவுகளையோ அல்லது பாட நீங்கள் வரலாம். அன்பு உறவுகளே, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகாமா.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஆண்டவற்ற கிருப்பியால நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்க சும்மா இருக்கிறீர்கள?
0: ஓமம்.
1: நாங்கள் கொடுத்துட்டாரு விசுவாசிப்பா. நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா, தோத்திரம் நன்றி நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடு.

0: விடுவேன். ஆமென். நன்றி
1: ஆமேன்,
0: பிரதர்.
1: ஆமேன் நன்றி
0: உங்க
1: அம்மா.
0: சகோதரி எனக்கு இடையில சொல்லி தந்துருவா.
1: அப்படியா?
0: ஓகே, வந்துருவா கேட்டு. ஓகே பிரதர், நன்றி பிரதர்,
1: நன்றி
0: நன்றி சகோதரி. ஓகே.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 11:43 உங்களுக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
1: ஓகே, கிளிநொச்சி செமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அங்கிள்.
1: ஓகே ஓகே ஓகே. மூட கிளி எங்க
3: இருக்குது?
1: இருக்கா? சத்தத்து காணல இப்ப.
3: தூக்கம். இது பெருசா இந்த கதைக்கு பழகல.
1: பழக இல்லையா? கதை காட்டி என்ன செய்வீங்க, விட்டுருவீங்களா வெளியில? இல்ல. ஓகே ஓகே.
3: ஒரு 2 வருஷம் அப்படி பழகும் அது கதைக்கு.
1: அப்படியா? சரி
3: நம்பிக்கிட்டு மாதிரி.
1: சரி பாடுங்க.
3: என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சாத்திருப்பேன். என் ஜீவ எல்லாம் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா. கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தான்.

0: விரவில்லை ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன்.
1: ஆமேன். நன்றி செமினா. ஓகே.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Christian songs, programs, poems, dramas, and more.
3: கட்டளைகள் பத்து, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. பெரிய அண்ணா என்ன பாட்டு பாட போறீங்க?
4: அருளும் மாமலை பெய்யும்
1: பாடுங்க.

0: ஆமென்.
1: மாமழை பெய்ய போது
0: ஹல்லேலூயா.
1: மாமழை பெய்யும். கர்த்தரை தேவனுடைய குமாரனாகவும் அவர் அனுப்பினவா தகப்பனை பிதாவாகவும் இயேசு பிதாவுடன் சென்று அவருடைய பரிசுத்தாவியை பரிசுத்தாவியாகவும் இங்கே விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அருள் மாமழை பெய்யும்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி, அருமையான வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது.
1: உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரின் நாமத்தினாலே. சீக்கிரத்திலே வந்துட்டா அவை இங்கே வந்து காரியம் நடத்துவான்னு நான் நம்புகிறேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பெரியண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வருடங்கள் வாதைகளால் தேதி கழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:57 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சுகமா இருக்கிறேன். யசிதா எப்படி, எப்ப வருவா?
0: இந்த வாரம் வந்துருவா.
1: சுகமா இருக்கிறாவா?
0: ஆமாம், சுகமா இருக்கு.
1: நான் போடுற பாட்டு எல்லாம் நீங்க ஏன் குறைச்சு குறைச்சு போடுறீங்க?
0: இப்ப குறைச்சு போடுறேன், முடிய நேரம். ஒரு மணி
1: சரணத்தோடு பாடுறீங்க நான் போடுற பாட்டு?
0: ஒரு சரணத்தோடயா? சரியா,
1: ரெண்டு பல்லவியும் ஒரு சரணமும். நான் முதல்ல பிறகு மறு ஒரு பிறப்பு போயிட்டு கேட்டுக்கொண்டுக்கிறேன்.
0: ஒரு மணிக்கு செய்தி பெறும்.
1: அதான் நான் யோசிச்சேன்.
0: அப்ப ஜெசந்தா சொல்லி போடு, செய்தி ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு தான். பாட்டை நீங்க முன்னுக்கே போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பாட்டை முழுக்க போறேன். ரெண்டு சரணம்.
1: சரி, சந்தோஷம்.
0: ஆனா பெரிய பாட்டு தான் நீங்க கேட்கிற பாட்டெல்லாம். 6 நிமிஷம்.
1: என்ன? ஐயா, நானே வழி, நானே சத்தியம்.
0: நானே
1: வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
0: அப்ப நீங்க மறு ஒளிபரப்புல
1: பாட்டெல்லாம் கேட்டு கேட்டுட்டு

நினைத்து பாடுங்கள். அப்படி உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் நேரங்கள் இல்லாவிட்டால் ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் அதாவது 10 வினாடிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம். எப்படி சௌரி மரியா, எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன் ஆண்டவர் கிருபையால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஆமென். நசிந்த இந்த கிழமை வருவா? அந்த மாதம் வரையில
0: இந்த கிழமை வருவா இல்ல அடுத்த கிழமை கண்டிப்பா வருவா.
1: ஆமென். பாட டைம் போட்டுது.
0: பாடுங்க பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரம சிலாகியமே. அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிற

அவர் சத்தியம் வரிசையும் கடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்

நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம்

0: ஐக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரம சிலாக்கியமே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி மரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எனக்கு ஒரு பாட்டு
1: சொல்லுங்க.
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்று இருக்கு.
1: ஜபமே,
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாட்டு. ஜப ஆவியால் என்ன நிரப்பிடுமே, அது கிருவே தேவ கிருவே என்ற இதெல்லாம் இருக்கும் போல்.
1: சரி, பாக்கணும்னா கண்டிப்பா எடுத்து வரோம். நன்றி அம்மா, நன்றி.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 12:09 புதன்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விரிவு பாடல் கேட்கின்ற நேரம். நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வந்து பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். இதோ மீண்டும் இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கீங்க மேரி? என்ன
1: நல்லா இருக்கிறேன், கத்துட்டே இருவியா?
0: லேட்டா போனீங்க இன்னைக்கு?
1: ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக.

அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்தென்று யாரும் மறியாத என்னை நன்றாயறிந்தே தேடி

0: வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லேசரேறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
1: வாழ்கின்றேன்.
2: உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அடுத்து ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைத்தடி 12:18 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலிலே சௌரி கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல்

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சௌரி. கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து. அடுத்த பாடலாக சௌரி கொன்சி அவர்களுடைய விருப்ப பாடல், லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார்கள். இதோ சௌரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலே தெரிவு செய்து தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். எப்படி இருந்தது நல்ல பாட்டா? அப்படித்தான். இடையில வந்தா என்ன செய்யற? நேரஞ்சல வந்துட்டீங்க? சரி சரி சரி, நேரத்தை வீணாக்காம பாடுங்கோ.
1: எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பார்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பால்வழிக்கும் எதுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மேற்கோள் ஜெயிக்கிறார். நீதியின் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். எங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி போக்கம், வாழ்வழிக்கும் எதுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோக்கம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், ஜெயிக்கிறார். எங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோக்கம், வாழ்வழிக்கும் எதுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை உங்க குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதி.
0: ஆமென். நன்றி அம்மா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமேன். அடுத்த விருப்ப பாடலாக விருப்ப பாடல் வரிசையிலே கேட்டிருப்பது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள். தொடர்ந்து கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சத்தியம் நீவே ஜீவன் இயேசையா.
1: இந்த பாடலே அருமையான தாயார் கனடாவிலிருந்து ரீட்டாம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து இறுதி பாடலாக கனடாவிலிருந்து மீண்டும் ஒரு விருப்ப பாடல் சோரி மரியா அவர்கள் கேட்ட பாடல் இப்பொழுது நாங்கள் இந்த விருப்ப பாடல் வரிசையில் இறுதியாக கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான பாடல். இந்த பாடலே செல்லப்பா அவர்கள் எழுதி பாடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், நல்ல கருத்து நிறைந்த ஒரு ஜபத்தை பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து சௌரி மரியா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் செய்திக்கு செல்ல இருக்கோம். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டுடைய வார்த்தை. வார்த்தையே எங்களோட அமெரிக்காவிலிருந்து இணைந்து பகிர்ந்துள்ளார்கள் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்கள். நேரம் கலையத்திலே 12:55.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: இன்றைய நாளும் உங்களுக்கான நேரத்தில் பாடல்களை பாடி மற்றும் விருப்பு பாடல்களை கேட்ட 11 சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து ஒரு மணிக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: பிரைஸ் தி லார்ட் பிரதர்,
1: எப்படி இருக்கீங்க
0: ஐயா? பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அம்மா கெட்டிங் பெட்டர், கூடிய விரைவில் வரைய இருக்கிறாங்க. உங்களோட ஜபத்துக்கு நன்றி. சுசி அம்மாவோட ஜபத்துக்கு நன்றி. இன்னைக்கு சுசி அம்மா வருவாங்களா பிரேயருக்கு?
0: ஆமா ஆமா வருவாங்க, வருவாங்க.
1: சரி,
0: ஆமா.
1: ஆமீன், ஆமீன். மிக மகிழ்ச்சியா நீங்க ஜபத்தோடு ஆண்டோடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
0: ஆமீன், நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் வல்லமையில வானொலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்டையாவுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்து ஆயுளம் கொடும். அருமையான அம்மாவும் நல்ல உற்சாகமாக இரட்டிப்பான வல்லமையோடு கூட முன்பு இருந்த அப்பா அந்த உற்சாகத்தை பார்க்கலும் அதிக உற்சாகத்தோடு கூட அவர்கள் செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை அவர்களை ஆசீர்வதியமாண்டவரே, எல்லா நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல மீன் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை, ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 50:21. இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமீன். பாருங்க, 18 அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உமக்கு அடிமை. எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை தூக்கி குடியில போட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையில இந்த யோசேப்பை விலக்கி விற்றார்களோ 20 வெள்ளிக்காசுக்கு, அதே சகோதரர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலையே தலைகளா மாற்றுகிறவர். ஆனா யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அவன் எந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்மளே என்ன செய்யணும், ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்க கூடாது, ஆண்டவரை கோபமாய் பேசக்கூடாது. ஆமீன். சமீப நாட்கள்ல ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஒரு சூழ்நிலையில நான் சேசப்பாவ அண்ணா நல்லா திட்டி விட்டுட்டேன், நல்லா திட்டி விட்டுட்டேன், எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவர் மேல, சேசப்பா மேல அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அப்ப அவங்களுடைய நிலைமையில அவங்க திட்டி இருக்கிறாங்க. என்ன பெரிய ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, கர்ப்ப வேதனை படுகிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அந்த கர்ப்ப வேதனை முடிந்த உடனடியாக ஸ்திரீக்கு சந்தோஷம் வரும்னு பைபிள்லயே போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு முதலியே தெரியும். ஆனாலும் சேசப்பாவை நம்ம திட்டுறோம். ஏன், நம்ம அறியாமினால ஆத்திரத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எல்லாருக்கும் நடக்கும், நம்ம அது யாரு விதிவிலக்கு இல்லை, அது பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால யாருமே நல்லவங்க பரிசுத்தவங்க யாருமே சேசப்பாவை திட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏதோ ஒரு சமயத்துல திட்டி இருப்பாங்க. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. சில திட்டாட்டாலும் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை. எந்த இடத்திலையுமே அவன் பேசினான் என்றோ, அல்லது தன்னுடைய சிநேகிதரை பற்றி அவர்கள் பழி சொன்னான் என்றோ, அல்லது தன்னுடைய மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டின, அவமானப்படுத்தின அந்த போத்திபாருடைய மனைவியை குறித்து

0: அவன் ஏதோ தன்னுடைய நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உண்மைத்துவத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லவன், நான் கற்புள்ளவன், நான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவே இல்லை என்பதை விளக்கும்படியாக அவன் எந்த காரியமும் சொன்னதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. அவன் சொன்ன காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திர காரணத்துல என்ன சொன்னான், அந்த சுயம்பாகிய இடத்துல என்ன சொன்னான், இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் இவைகளை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகிதரை, தன்னுடைய சகோதரரை குறித்து பேசியிருந்தால் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அவன் அந்த போத்தியோருடைய மனைவியை பற்றி தான் நிலைமையை எடுத்து உரைப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், அல்லது சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் சொன்னான், அல்லது நீதிபதியிடத்தில் போய் சொன்னான் என்று எங்கேயுமே இல்லை. ஆமாம், அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சகோதரர்களை இப்ப என்ன மாத்திட்டாரு, அடிமைகளாக மாற்றிவிட்டார். அப்பொழுது அந்த யோசேப்புடைய ரிப்ளையை பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நீங்க என்னவெல்லாம் துன்பப்படுத்தினீங்க, நீங்க என்னைய தூக்கி குடியில போட்டீங்க தானே, நான் இப்போ அதிகாரி, நான் இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு அவன் செய்யல. அவன் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்களை சிறைச்சாலையில போட்ட ஒரு காரணம் உண்டு, எதுக்கு, தம்பியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காகத்தானே ஒழிய, அதனுடைய பின்னணியில வேற ஒரு காரணம் இருந்தது. பழி வாங்கும்படியாக அல்ல, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அல்ல, தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய அப்பாவையும் எப்படியாவது வர வைக்கணும் என்றதான காரணத்துலதான் அவன் செய்தானே ஒழிய, இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்தலை. இப்ப எல்லாரும் கைதிகளா வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் அப்போ அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லும் போது யோசிப்ப சொல்றான், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதாவது தமிழ்ல நம்ம கடவுளான்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷ் இந்த வேதாமத்துல நான் என்ன தேவனா அப்படின்னு கேக்குறான். நான் என்ன தேவனா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், தேவனுக்கு மாத்திரம் தான் நீங்க அடிமையா இருக்கணும் அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தோட சொல்லுறத பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். நாம் வேற யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றான், பயப்படாதிருங்கள் ரெண்டாவது முறை சொல்றான். எப்போ 21வது வசனத்துல நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கணும், உங்களையும் உங்கள் குமாரர் அல்லது குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். நல்ல ஒரு குணம் இன்றைக்கு, பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லுகிறான், அவர்களோட பட்சமாய் பேசுகிறான். எவ்வளவு நல்ல ஒரு குணம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பேசுகிறார். யோசேப்பு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த யோசேப்பு ஆண்டவர் ஐய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தள்ளப்பட்டவர், சொந்த ஜனத்தினாலே, சொந்த இனத்தினாலே, சொந்த மக்களாலே வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசு கிறிஸ்துவையோ 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அவரும் விலைக்கு விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பை போல. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு நாளும் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரம் இல்ல, இந்த சகோதரர்களை எப்படி இந்த அண்ணன், இந்த சகோதரனாகிய, அதாவது இளைய சகோதரனாகிய யோசேப்பு மன்னித்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று, பழி வராதபடிக்கு, குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவது இல்லை நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த தகப்பனாய யாக்கோபு இந்த குமாரனாகிய யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பொழுது அந்த குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அந்த தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய யாக்கோபு பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டு முறை அல்ல எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் என்ன செய்வேன் சொல்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பட்சமாய் பேசுகிறார். இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மிடத்துல பட்சமாய் பேசுகிற தேவன், கோபமாய் அல்ல. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், ஆனா இப்பொழுதோ அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்றான், தகப்பனை பார்த்து, நான் உமக்கும் வரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். ஆனா அந்த லூக்கா 15:20 சொல்கிறது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்னைக்கு அதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம இடத்துல செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம திரும்பி வரும் பொழுது அதற்குரியதான தண்டனையை நமக்கு கொடுக்காம தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டதான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று விதம் சொல்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் நிச்சயமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீ ஆறுதல் படுத்துகிற தேவன், பட்சமாய் பேசுகிற தேவன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக நல்ல ஆவிக்குரிய ஒரு செய்தியை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு அருமையா இருந்தது. நீங்க சொன்னது சில நேரம் சிரிப்பு வந்தாலும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
0: ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: ஆமென். நன்றி, நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னும் ஒரு செய்தியிலே நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
1: ஆமென், ஆமென். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களை, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: அன்பு உறவுகளே, அருமையான செய்தியை கேட்டோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3-4 செய்திகள் எமது வானொலியிலே ஒலிபரப்பாகின்றன. இந்த வானொலி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூலை மாதம் 31 தேதியோட 21 ஆண்டுகளே கடக்க இருக்கிறது. இவ்வளவு நீண்ட பயணத்தின் போது அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அருமையான ஊழியர்களை கொண்டு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அடுத்ததாக நாங்கள் நீதிமொழியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்கான நீதிமொழியில் பின்பதாக அடுத்து வேதம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சௌரி மெரினா அவர்கள் வேதத்தை 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பு செய்திகள் இருக்கின்றன. பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தின் உலக செய்திகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடுத்து ஆங்கில நிகழ்ச்சி மாதத்திலே 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது. அரைஸ் அண்ட் ஷைன்ஸ் அவர்கள் ஷான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பின்பதாக திறப்பின் வாசல் ஜப நேரம் இன்றைய நாளும் ஜபிக்க இருக்கிறார்கள் சௌரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஊழியர்கள் தேவை ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வானொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். அறிவித்து ஆண்டுடைய நற்செய்தியை கத்தருக்குள் எப்படி மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நாங்கள் இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து வர இருக்கிறது வேதம் வாசிக்கின்ற நேரம். வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:24 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 1:28, 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். நேர்களே, அதுவரைக்கும் நாங்கள் தேனிலும் இனிய கீதங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேர் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:41 புதன்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

நேரம் காலையத்தில் 1:51:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து வாசிக்க இருக்கிறார்கள் அருமையான சௌரி மெடினா அவர்கள்.

0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். சௌரி வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கலாம். கூட பாடலை போட மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.
1: நன்றி.
0: வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் 1 Samuel 4:10, ஏசாயா 50:10, வெளிப்படுத்தல் 10:11 வாசியுங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், வாசிங்களம்மா.
1: 1 Samuel 4:10. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ